0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராயிடும்பை தரும்.
0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன்

0: என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.
2: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இணைஞ்சிருக்கேன். தன்னம்பிக்கையை தோளில் சுமப்பவனே வாழ்க்கை எனும் பாதையில் தன் லட்சியத்தை அடைகிறான் என்ற பழமொழி என்ற சிந்தனை துளி நிச்சயம் இந்த இனிய காலை வேளையில் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் இந்த நாள் இனிய நாளாக நமக்கு அமையும். நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பெங்களூரு ஏ ஆர் ரமணி அம்மாள் குரலில்

நீங்கள் எத்தனை முறை தோற்றீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எத்தனை முறை எழுந்தீர்கள், வென்றீர்கள் என்பதே முக்கியம். வாழ்க்கையில வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தாங்க. ஆனா தோல்வி அடைந்து விட்டோம் என்று துவண்டு விடாமல், துவண்டு படுத்து விடாமல், எழுந்து எழுந்து ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால்

நேர்களை நேரம் 6:11 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களை கற்றுத் தருவது பாடசாலையோ கல்லூரியோ அல்ல, பணமில்லாத வாழ்க்கையும் வறுமையும் பசித்த வயிறும் தான். ஆனால் இதெல்லாம் நிறைவேறிவிட்ட பிறகு அதை மறந்துவிட்டு கடந்து செல்லும் கால்களுக்கு என்ன பதில்? தொடரும் அடுத்த இனிய பாடல் பி. சுஷீலா குரலில்.

உற்சாகமான இனிய காலை வேளையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:16 ஆயிட்டிருக்குங்க. இன்று நாளை இன்று நீ எதையும் தள்ளி போடாதே, காலங்கள் கரைந்தால் மீளாது மறவாதே, காலம் கடந்தால் காரியமும் போய்விடும் வீரியமும் போய்விடும் என்றும் சொல்கிறார்களே. அன்பு நேர்களே, தொடரும் இனிய பக்தி பாடல்

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:20 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நிராகரிப்புகளை நிலைக்குலைய செய்யும் நாள் நிச்சயம் தோன்றும். அதுவரை நிறுத்தங்கள், அதாவது நிறுத்தங்கள் இன்றி நிலையாய் பயணிக்க கற்றுக்கொள் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நாமளே நினைச்சுக்கணும். இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியாது என்று சொன்னவனின் முகத்தில் எல்லாம் என் வெற்றியை அரைந்து சொல்ல ஆசை என்று ஆசை கொள்வோம். இந்த இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் இனிய பாடல் வாணிஜெயராம் பாடியது.

நேரம் 6:25 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தான் மட்டும்தான் என்ற நிலை தலைக்கு ஏறினால் தன்னம்பிக்கை கூட தலைக்கணமாய் மாறிவிடும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்து இதுக்கு பேர் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது தலைக்கணமாக கூட இருக்கலாம் என்பதுதான் இந்த பழமொழி நமக்கு நினைவூட்டுகிறது. இனிய காலை வேளையில் இன்பமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் இனிய பாடல் ஸ்வர்ணலதா பாடியது.

0: பக்தி நேரம்.
1: பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:32 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. தொடரும் இனிய பாடல் கே.ஜே. ஏசுதாஸ் குரலில்.

வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். தன்னம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் அது அத்தனையும் சாத்தியம். தட்டிப்பார், முட்டிப்பார், மோதிப்பார், முயன்றுப்பார். திறக்கவில்லை என்றால் உடைத்துவிடு தடைகளை, கட்டி இழுத்துவிடு வெற்றியை. பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் இயேசு பாடல்களின் தொகுப்பிலிருந்து பி. சுஷிலா பாடியது.

0: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2வது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும், மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. 3வது சோதனை விண்கலத்தின் உச்சி பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ

0: பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24 தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலா படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின்போது பாதுகாப்புப் படையினர்

0: 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான நேற்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட சீதாலட்சுமி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவன். நமது முன்னோர்கள் மிகவும் அறிவார்ந்தவர்கள். இதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. மறுபடியும் இது நிரூபணமாகிறது. எந்த காரணத்தை கொண்டும் பிறர் அணியும் செருப்பு, படுக்கும் பாய் இவற்றை மற்றவர்கள் உபயோகிக்க கூடாது. தவிர்க்க முடியாத சமயத்தில் பாயை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பிறர் பாயின் மீது துணி விரித்து படுப்பது நல்லது. மக்கள் கூட்டமாக கூடும் இடங்களில் 3 அடிக்கு ஒருவருக்கு மேல் நெருங்கி இருக்கக்கூடாது. மூச்சு விடும்போது அவற்றில் வெளிவரும் சத்துக்கள் மிகவும் வேகமானவை. இருவர் மூச்சும் ஒன்று சேரும்போது உடனே கிருமிகளாக மாறும் தன்மையுடையன. அத்தகைய காலங்களில் கிருமி நாசினி புகையோ அல்லது சாம்பிராணி புகையோ இடைவிடாமல் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்துக்கள் 1964 மகரிஷி அவர்கள் எழுதிய ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
3: சீதாலட்சுமி அம்மா, நாம கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க கடைபிடித்த அந்த சோசியல் டிஸ்டன்ஸ்,
4: சமூக இடைவெளி, மூச்சுக்காற்று வழியா நோய் பரவுதல், சுத்தபத்தமா இருக்க வேண்டியதன் அவசியத்தை அன்றே குறிப்பிட்டிருக்கிறார். பாத்தீங்களா, என்ன ஒரு தீர்க்க தரிசனம். ஒவ்வொருத்தர் உடம்பிலும் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையா அமைய பெற்றிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால்தான் சிரமமே. ஒத்த முறையில் பத்தியம் காத்து ஓய்வும் எடுத்துக்கொண்டால் நோய்கள் மிகவும் விரைவாக குணமாகும். நோயின் தாக்கம் மிகவும் கடினமாக இருந்தால் தக்க சிகிச்சை மருந்துகளை எடுத்துக்கணும். நோயற்ற உடல்ல தான் அறிவும் திறன்பட இயங்கும், இயற்கை இன்பங்களை தூய்க்க இயலும். எனவே ஒவ்வொருவரும் நோயற்று வாழ வழிகண்டு நின்று ஒழுகி வாழ வேண்டும். மன தூய்மை, ஒழுங்கான உணவு, அளவான உழைப்பு இவற்றுடன்

0: கூடிய வாழ்க்கை நோய்களில்லா உடல் நலத்தோடு இருக்க உதவும். பொறுமை, சினம், வஞ்சம், கவலை, காம எண்ணங்கள் இவை உடல் காந்த சக்தியை அளவுக்கு மீறி அழித்துவிடும். தவத்தாலும் ஆராய்ச்சியாலும் இந்த உணர்ச்சி நிலைகளை மாற்றிவிடலாம். உணர்ந்தோரை அண்டி முயலுங்கள், வெற்றி நிச்சயம். உணவு உண்டபின் உடனே ஓட்டம், சைக்கிள் சவாரி, கடினமான வேலை, ஆண் பெண் உடலிணைப்பு இவை கூடாது. இச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு வயிற்றுப்புண் உண்டாகிவிடும். அது குன்மம் என்ற நோயாக அழைக்கப்படுகிறது. உடம்பிலிருந்து கழிவாகி வெளியேறும் எந்த பொருளும் உடலின் மீது தங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவை உடனே கிருமிகளாக மாற வாய்ப்பிருக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வெந்நீரிலோ தண்ணீரிலோ குளிக்க வேண்டியது அவசியம். மலபந்தம், அஜீரணம் இவை ஏற்படாமல் பாதுகாப்பது உடல் நலத்தை பேணும் வழிகளில் மிக முக்கியமானதுன்னு ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
1: சீதாலட்சுமி அம்மா,
0: 1964 எழுதப்பட்ட கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்திலையும் பொருத்தமா இருக்குல்ல? எல்லாத்திலையும் ஒழுக்கம் கடைபிடிக்கப்படணும். அதாவது தனி மனித ஒழுக்கம், சுத்தம், சுகாதாரம், உடல் உழைப்பு இதெல்லாம் வேணும். நமது முன்னோர் மூத்தோர் சொன்னதை கடைபிடிக்கணும். மூத்தோர் சொல் கேளீர்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. இவற்றையெல்லாம் மனதில் வைத்து நற்செயல்களை செய்வோம், நடுநிலைமையோடு இருப்போம், நல்வாழ்வு வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை வணக்கம். சென்னையில நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எஸ் இந்த ஒரு மணி நேரம் பட்டைய கிளப்புற இன இதமான சுகமான பாடல்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த காலை வேளையில சில்லுன்னு காத்து கண்டிப்பா அடிக்க தான் செய்யும். அப்படியே சாலையில கடந்து போகும்போது, நடந்து போகும்போதோ அல்லது வேகமா கடந்து போகும்போதோ கண்டிப்பா இந்த காத்து வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்படியான ஒரு மொமெண்ட்ல வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ள சூப்பரான பாடல்களோடு ஒரு கேள்வியும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் பாடலா அழகான ஒரு பாடல் கேட்டுடலாமா? அப்படியே வயல்வெளியில பாடிக்கிட்டே சுகமான அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போற பாடல் தான் இந்த பாடல். சௌந்தர்யன் இசையமைப்பிலும் வரிகளிலும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படம்.

சப்பானாத்து சார காத்து எப்படிங்க இருந்துச்சு இந்த பாட்டு அப்படின்னு கேட்கணுமா கேட்கணுமா செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7:07 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். அடுத்த பாடலும் கூட அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல் தான் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி, இன்றைய நாளினுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஃபா 2026 வேர்ல்ட் கப் நடந்து வந்துகிட்டு இருக்கு, அதுல தான் வந்து சின்னதாக ஒரு கேள்வி உங்களுக்காக. இந்த ஃபிஃபா 2026 அரையிறுதியில் நுழைந்த பிரபல

வீரர் யார் அப்படின்னு நிறைய பேர் கண் முன்னாடி வரலாம். ஆல் டைம் ஃபேவரட், ஆல் டைம் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இவருக்கு எண்டே கிடையாதுங்க, எண்ட்லெஸ் பிளேயர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளேயர் தான். ஸோ அந்த பிளேயர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லுங்கள். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகல் நூல் பக்கத்தில் என்னுடைய கேள்வியின் கீழாக உங்களுடைய பதில்கள். தொடர்புடைய பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்தில இருந்து சூப்பரான ஒரு பாடல், தோப்போர் தொட்டில் கட்டி. எஸ், இளையராஜாவோட இசையமைப்புல நா காமராசன் வரிகள்ல பி சுஷிலாவோட குரல்ல இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுடு.

வணக்கம். சென்னை கேட்டுட்டு காலை நேரம் அப்படின்னு சொன்னவே விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பா நிச்சயம் இருக்கணும், வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நேரத்தில் சூப்பரான நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஃபிஃபா 2026 அரை இறுதியில் நுழைந்த பிரபல வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதில் சொல்லலாம். காலையிலேயே அழகான பாடல்களின் வரிசையில் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களோட குரலாக இந்த பாடல் தொடர்ந்து கிளம்புற ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதோடு.

வணக்கம். சென்னை கேட்டுட்டு நேரம் 7:18 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பேசிட்டு இருக்கேன். காலையில் ரொம்ப அழகான பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து உங்களை காத்துக்கிட்டு இருக்கேன். ஆடிப்பட்டம், எஸ் இந்த பாடல். ஆமாங்க, ஆடி அடுத்த மாதம் வருமா, அதுக்குள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் விதைகளை தயார்படுத்தி வச்சுக்கணும், நிலத்தை பண்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நினைவுற்ற வகையில் இந்த பாடல் உங்களுக்காக அமையப்போது நினைக்கிறேன். தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுளை.

வணக்கம். சென்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 7:24 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் பாடல் இளையராஜா இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் கே.ஜே. ஏசுதாஸ் பாடியது

கேட்ட பாடல் தாய்க்குரு தாலாட்டு திரைப்படத்திலிருந்து. நேரம் 7:28 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஃபிஃபா 2026 அரையிறுதியில் நுழைந்த பிரபல வீரர் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டாக பதிவிட்டு சொல்லலாம். தொடரும் அடுத்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையமைப்பில், வாலியின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்.
2: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் மூணு பொம்மைகள் வச்சுருந்தார். மூணும் ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது மூணு விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன், அவன் என்னடான்னா மூணு ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்குறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது மூணு ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, மூணு விதம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. இந்த மூணு பொம்மையும் மூணு விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், மூணு விதம்தான். இது இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த மூணாவது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த மூணு பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. மூணாவது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார், அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க

0: நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க. நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க. அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான். சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான். சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னு நானா அந்த பையன்.
1: முகத்தில் பருவா சைபாம் சொரியா சிறங்கம் சைபாம்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் கேட்டிருந்த கேள்வி, ஃபிஃபா 2026 அரையிறுதியில் நுழைந்த பிரபல வீரர் யார் அப்படிங்கிற கேள்வி. நிச்சயம் ஒவ்வொரு அணியிலும் ஒவ்வொரு பிரபல வீரர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த வீரர் நிறைய அனுபவம் பெற்றவர், நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கக்கூடியவர், நிறைய கோல், உலக சாதனைகள் புரிந்த ஒரு வீரர். அவர் யார் என்ற கேள்விக்கான பதிலை தேடிட்டுருக்கோம். முகநூல் பக்கத்தில் கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. நரேஷ்குமார் வைஷு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதில் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. சுஜாதா சந்திரசேகர் சொல்கிறாங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்களோட பதிலும் கூட மெஸ்ஸி அப்படிங்கிறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம் சொல்லிட்டு பதில் லயோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினா வீரர் இவர் அப்படின்னு கூடுதலாக எந்த அணியை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவலையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் குமார், குட் மார்னிங் சொல்லிட்டு அதே பதிலை கொடுத்துருக்கிறாரு. விஸ்வநாதன் அதே பதில் சொல்லி காலை வணக்கத்தோடு சொல்லியிருக்கிறாரு. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் இடத்துலேருந்து காலை வணக்கத்தோட பதில் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா மாணிக்கம் கோபி, அவங்க கூட இன்னும் கொஞ்சம் விரிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அதில் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, அர்ஜென்டினா அணியோட நட்சத்திர வீரர் ஜூலியன் அவரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, இவருடைய பதில் சற்று மாறுபட்டதாக இருக்குது. அதே போல் ஃப்ரான்ஸ் அணியினுடைய முன்னணி வீரர் கிலியன் எம்பாபே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பதில், இது சரியா அது சரியா இல்லை மெஸ்ஸின்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஜீவா சொல்கிறாங்க, அவங்களுடைய பதில் ஆன்சர் இஸ் லயோனல் மெஸ்ஸின்றாங்க. சாமுனி கேஎம், குட் மார்னிங் அதை மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஐயம்பெருமாள் முத்துக்குமார், அவங்களும் வந்து பதில் சொல்லலை, காலை வணக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லி பதில் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. சேகர் குட் மார்னிங் மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய நேயர்கள் நிறைய பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரியான பதில் இதுதான்.

அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுது அந்த பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தின் வழியாக நீங்கள் சொல்லலாம். இப்போதைக்கு வரக்கூடிய பாடல் என்ன பெற்ற ராசா திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவோட இசையிலும் வரியிலும் குரலிலும்.

வணக்கம். சென்னை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 7:47 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்த பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:51 கேட்டுட்ருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிகிட்டு இருக்கேன். நடந்து வரக்கூடிய ஃபிஃபா 2026 அண்மையில் அரையிறுதியில் நுழைஞ்ச ஒரு டீம், அதோட ஒரு பிரபலமான பிளேயர் யார் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை முகநூல் பக்கத்தின் வழியாக சொல்லிகிட்ருக்கீங்க. சிவன் அருண் சொல்கிறாரு, லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா வீரர் இவர் அப்படின்னு சொல்கிறாருக்கு. அண்டு வர்மா சொல்கிறாரு, லயோனல் மெஸ்ஸி தாங்க என்னுடைய பதிலும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சபரி மனோஜ் ஜூலியன் அல்வாரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு ரெண்டு பதிலையும் சொல்கிறாரு. குணாலன் அண்ணாமலை, லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா இவர் மட்டும்தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. அனந்தகுமார் இவரும் கூட மெஸ்ஸி ஆல் டைம் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு திருமூலஸ்தானம் வீர சுந்தரி சொல்கிறாங்க, லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா அப்படின்னு. பிரகாஷ் இனிய காலை வணக்கத்தோட அவருடைய பதிலும் பதிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கமலவரதன் வணக்கம் சொல்லி பதில் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. அண்ட் அன்புராணி இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பதிலும் கூட மெஸ்ஸி அப்படின்னு பதிவிட்டுருக்கிறாங்க. நடுவில் மட்டும்தான் ஒரு பதில் வேறு இன்னும் 2-3 பேர் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே மேக்ஸிமம் லயோனல் மெஸ்ஸி அப்படிங்கிற பதில் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணிக்காக விளையாடும் நட்சத்திர வீரர் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறார். சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்ணை கணேசன் அவரும் கூட இனிய காலை வணக்கத்தோடு பதில் சொல்வாரா அப்படின்னு பார்த்தா பதில் சொல்லலை, இருந்தாலும் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கத்தோட பதில் லயோனல் மெஸ்ஸி அப்படின்னு

சொல்கிறாரு. பெஞ்சமின் ஹென்றி சொல்கிறாங்க, காலை வணக்கம், பதில் மெஸ்ஸி அப்படின்றாங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூட நிறைய நேயர்கள் உங்களுடைய பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வசீகரன் சொல்கிறாங்க காலை வணக்கம் மட்டும். மேலப்பட்டு தயாளன் காலை வணக்கத்தோட லயனல் மெஸ்ஸி அப்படிங்கிற பதில் குறிப்பிட்டிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ராதாகிருஷ்ணன் இனிய காலை வணக்கத்தோட பதில் லயனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா வீரர் இவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதிகப்படியான நேயர்கள் குறிப்பிட்ட மாதிரி சொன்ன மாதிரி சரியான பதில் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜென்டினா வீரர் லயோனல் மெஸ்ஸி அவர்தான் அந்த கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும். பதில் சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையமைப்பில், இளையராஜா குரலில்.

ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒட்டிய ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதில்களை நேயர்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதில் அதிகப்படியான பதில் இவர் தான் அப்படின்னு அர்ஜென்டினா வீரர் லயோனல் மெஸ்ஸியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆட்டம் போயிட்டே இருக்குது. உலகக்கோப்பையில் சாதனைகள் புரியப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. மீண்டும் ஒருமுறை பதில்களை சொன்ன அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடய அறிவியல் நிபுணர் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரஷ்யார் ரெயின்போ. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து ஒன்ன நினைச்சேன். இளையராஜா இசையமைப்பில் வாலியின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் குரலில்.
2: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன்,

நேரம் 8:34 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. நேர்களை இந்த காலை வேளையில் நிச்சயம் சென்னை மெட்ரோ சிட்டியில் டிராஃபிக் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாம் சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடித்து நம்ம சாலையில் பயணிக்கணும். மற்றவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த நேரத்துக்கு நம்ம அவசியம் காலை உணவை சாப்பிட்ருக்கணும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகபட்சமாக காலையில் 9 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஆரோக்கியம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் நாம் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் செய்வதற்கு அது உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆல்ரைட், நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் RV உதயகுமார் வரிகளில் இளையராஜாவின்

நேரம் 8:46 தொடுகிற வேலையில கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். தொடரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் பாடியது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

வாழ்க்கையில் நமக்கான கஷ்டங்கள் பிறக்கும்போது கண்டிப்பாக அப்போதான் மற்றவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு மனசுமே உணரும். ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம தாண்டிட்ட பிறகு மறுபடியும் நம்ம மறந்துடுறோம். இதுதான் மனிதர்களுடைய மனம் இயல்பான ஒரு நிலைக்கு மாறி மாறி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் யார் இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நிலையான ஒரு வாட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நிலைப்படுத்தி மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை எந்த நிலையில் நம்ம கீழே அப்படி விழுந்தாலுமே கூட நம்மை தூக்கி விடுவதற்கு பல கரங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த மனசில் நிலை நிறுத்தி நாம் செயலாற்றுகிற ஒரு விஷயம் நமக்கு பக்கத்துணையாக இருக்கும். 8:51 கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. தொடரும் அடுத்த பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து, சங்கர் கணேஷ் இசையமைப்பில், வாலியின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 8:56 ஆயாச்சுங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடல் இது நம்ம பூமி திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ், ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவுள்ள 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடயவியல் நிபுணர் குழுவின் தொடக்க விழாவில் கலந்து கொள்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 9:02. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடல் அசுரன் படத்துக்காக கேட்க போகிறோம். சைந்தவி குரலில் யுகபாரதி வரிகளில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்.

9:08 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கிறது ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம கேட்க போகிற பாடல் 24 திரைப்படத்துக்காக சக்தி சி கோபாலனுடைய குரலில் பாடல் ஒழிக்கிறது மதன் கார்கி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் எஸ் ஜானகி அண்ட் தனுஷுடைய குரலில், அனிருத்துடைய மியூசிக்கில், வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலேருந்து. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஒன்பது மணி 20 நிமிடத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரெயின்போ ராப் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் வரலாறு திரைப்படத்துக்காக கேட்க போகிறோம். தீயில் விழுந்த அப்படிங்கிற பாட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில், ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில், வைரமுத்து வரிகளில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம்.

9:26 ரெயின்போ ராப் கேட்டுருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் விஜய் ஆண்டனி குரலில் பாடல் ஒழிக்குது. ஏகாந்தராஜ் வரிகளை விஜய் ஆண்டனி மியூசிக்கில் பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ஆடுகளம் படத்துக்காக பாடல் கேட்டு முடித்தோம். கே கே உடைய குரலில் ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் அந்த பாடல் கேட்டு முடித்தோம். விஐஎஸ் ஜெயபாலன் அவர்களுடைய வரிகளில் அந்த பாடல் ஒழிச்சது. 9:37 ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்பில் அடுத்து தான் நம்ம கேட்க போகிற பாட்டு ஐயா திரைப்படத்துக்காக பாடல் கேட்க போகிறோம். ஸ்னேகனுடைய வரிகளில் பரத்வாஜ் மியூசிக்கில் பரத்வாஜன் பால்ராம் பாடின பாட்டு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

9:46 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ஆப் கேட்டுருக்கீங்க. சின்மயி ஸ்ரீபட அண்ட் கோவிந்த் வசந்தா பாடப்பட்டு கார்த்திக் நேதா வரிகளில் கோவிந்த் வசனோட மியூசிக்கில் 96 படத்துக்காக கேட்டு முடிச்சோம். அடுத்ததா அன்பே சிவம் படத்துலேருந்தான் பாடல் கேட்க போகிறோம். கமல்ஹாசன் அண்ட் கார்த்திக் பாடப்பட்டு வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் மியூசிக்கில் வருது. ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம்.

அம்மாவுக்காக நிறைய சோக பாடல்கள் இருக்குது, ஆனால் அப்பாவுக்காக சோக பாடல்கள் தமிழ் சினிமாவில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு முக்கியமான பாடல். நான் முத்துக்குமாருடைய வரிகளில் எழுதப்பட்ட ஒரு பாடல், கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்திலேருந்து கேட்டு முடித்தோம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், விஜய் யேசுதாசுடைய குரலில். அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக எட்டு தோட்டாக்கள் திரைப்படத்திற்காக பாடல் கேட்க போகிறோம். இது போல் அப்படின்னு தொடங்குகிற பாட்டு சத்யபிரகாஷுடைய குரலில், குட்டி ரேவதி அவங்க எழுதியிருக்கிறாங்க, கே எஸ் சுந்தரமூர்த்தியுடைய இசையில் பாடல் ஒழிக்குது. Stay tuned to the Rainbow FM.

பெருமழை வானிலே சிறு சாரல் கண்ணிலே பேரன்பு தோன்றுதே, இது போதும் போதுமே. பேசக்கூட ஆளில்லாமல் ஆயுள்தான் போனது, ஆசை கூடி எல்லை மீறி கால்கள் தான் போகுது. முதல் முறை வானம் பார்க்கிறேன் நிலவுடன், கூட போகிறேன் இவளுடன், போக போக பேச பேச பாதை நீளாதா அப்படின்னு கேட்குற மாதிரியான வரிகளை குட்டி ரேவதி எழுதியிருக்கிறாங்க. 9:59 நிமிடங்கள் ஆகிருச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். அடுத்தது அவங்கள 11 மணிக்கு மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதி நிகழ்ச்சி அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர இராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை FM ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி கேட் செட் கோ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். காலத்தின் ஓட்டத்தில், நேரத்தின் ஓட்டத்தில் நம் கால்களும் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன. எதை தேடி, எதை நாடி, எது கிடைக்கிறது, எது கிடைக்கவில்லை என்ற எண்ண ஓட்டங்களோடு இந்த சிந்தனையும் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனால் திட்டமிட்டு செயல்படுத்தினால் நிச்சயம் நாம் நினைத்த காரியங்கள் ஈடேறும், நடைபெறும் அப்படிங்கிறது நிதர்சனமான, அனுபவபூர்வமான ஒரு உண்மை அப்படின்னு அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த காலை வேளையில் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கு நாம் உயிர் கொடுத்து ஊக்கமளித்து சென்று கொண்டே இருப்போம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையமைப்பில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், S. ஜானகியின் குரலில். இதோ

மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல நமக்கு நாமே ஆறுதல் அப்படிங்கிறது தான் பெருந்துணையா பல நேரங்களில் அமைஞ்சிருக்கும். அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதும் நிதர்சனம் தான் இல்லையா? பல விஷயங்களை பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட நம்ம சொல்லி பார்த்துருப்போம். அவங்க கேட்டிருப்பாங்க, கேட்காமலும் கடந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மற்றவங்களையும் அது கலங்கடிக்க தான் செய்யும். நமக்கு ஒரு ஆறுதல் திரும்ப கிடைச்சாலுமே கூட நமக்கு நாம் அந்த கண்ணீர் விட்டு அழுகிற அந்த நேரம் உண்மையாகவே மனசுக்குள்ளிருந்து பல விஷயங்கள் உடைச்சி அடுத்த நிலைக்கு ஓடுகிற ஒரு நீரோடை மாதிரி மனமானது கடந்து செல்லும். உண்மையில் கண்ணீரும் ஒரு மருந்து தான் இல்லையா? நேரம் 10:14 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட் சேர்க்கோ. அடுத்த பாடல் ஆத்தாவன் கோயிலிலே திரைப்படத்திலிருந்து, தேவா இசையமைப்பில், காளிதாசன் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 10:25. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் பாடல் இளையராஜா இசையமைப்பில் பி. ஜெயச்சந்திரன் பாடியது.

நேரம் 10:30. நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தொடரும் அடுத்த பாடல் பொன்மணி திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்பிரமணியம் குரலில்.

நேரம் 10:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் மனு மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

10:38 ஆயிட்டுருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் பாடல் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் சந்தன காற்று திரைப்படத்திலிருந்து.

கண்களை மூடி பார்க்கின்ற போது அனைத்துமே இருட்டாகத்தான் தெரியும். பிறரின் மனமும் கூட அப்படித்தான். கண்களை திறந்து பார்க்கின்ற போதுதான் நிச்சயம் அதற்குள் என்னவிருக்கிறது என்று தெளிவாக தெரியும். நேரம் 10:47 கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்த பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

மௌனம் என்பது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை தரக்கூடியது. சில நேரங்களில் மௌனம் மருந்தாக இருக்கும், சில நேரங்களில் அதே மௌனம் மனதை உடைக்கும். நேரம் 10:53 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் கே.ஜே. ஏசுதாஸ் பாடிய பாடல்

இரவு மடிந்து விடியில் பிறக்கின்றதை போன்று கனவுகளும் அப்படித்தானே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கனவுகள். அது நினைவாக இருந்தாலும் சரி, எதிர்கால கனவாக இருந்தாலும் சரி, துக்கம் துயரம் கண்ணீரை வரவழைக்கின்ற ஏதோ ஒரு நினைவாக இருந்தாலும் சரி, அதுவும் கடந்து போவது தானே. நல்ல கனவுகளை காண வேண்டும் என்பதுதானே நிதர்சனமான ஒரு உண்மை. அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லி விடைபெறுவது நான் சங்கர் பிரியன். மீண்டும் மற்றொரு நாள் சந்திப்போம். ரெயின்போ பண்பலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்து

ஆய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி நான்கு வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. 11:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க போற நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திற்காக தான் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் பாடல் உடையது. பிரைஸ் உடன் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில. ஸ்டே டியூன்.

11 மணி 7 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் நான் கடவுள் திரைப்படத்திலிருந்து மதுபால கிருஷ்ணன் குரலில் இளையராஜா இசையில் இளையராஜா எழுதி இசையமைச்ச பாடல் நம்ம கேட்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம்.

11:13 கடந்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில். ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் கேட்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் அழகி திரைப்படத்தில் தான் கேட்க போகிறோம். இளையராஜாவோட இசையில் இளையராஜா எழுதி அவரே பாடின பாட்டு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

நிலவோட மணலோட தெருமண்ணு உடம்போட விளையாண்டது ஒரு காலம். அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் அழியாத கலையாத கனவாச்சி இளம் காலம் அப்படிங்கிற வரிகளை இளையராஜா எழுதியிருக்கார். அதாவது இந்த பால்ய கால நினைவுகளை வந்து அப்படியே பாட்டில் கொண்டு வர்ற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ஓங் குத்தமாக ஏன் குத்தமாக யாரும் நானும் குத்தம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இந்த பாட்டு. நிறைய பாடல்கள் வந்து இளையராஜா அதாவது ஓப்பனிங் சரணம் மட்டும் எழுதி கொடுத்துருவார், அதுக்கப்புறம் அதிலேருந்து பிடிச்சி நீங்கள் எழுதி எங்கன்னு கவிஞர்கிட்ட சொல்கிற பழக்கம் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பாடல்களை இதே மாதிரி ரொம்ப கருத்தாழமிக்க பாடல்களை நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய பல பாடல்களை அவர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். NCERT 11:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ FM 101.4 உங்களுடன் ரெயின்போ கிரிட்டரியை உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் காசி படத்திலிருந்து கேட்க போகிறோம். ஹரிஹரனுடைய குரலில் பாடல் ஒழிக்குது, பழனி பாரதியுடைய வரிகளில். அகெயின் இளையராஜாவோட இசை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிறது த்ரீ திரைப்படத்திற்காக மோஹித் சௌஹான் அனிருத் குரலில், தனுஷ் எழுதிய பாடல் அனிருத் மியூசிக்கில். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ஓட்ட போட்ட மூங்கில் அது பாட்டு பாடக்கூடும், நெஞ்சில் ஓட்ட போட்ட பின்னும் மனம் உன்னை பற்றி பாடும். கபிலோட வரிகளில் இந்த பாடலை கேட்டு முடிச்ச முடிக்க முடிவது 11:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டுருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கேட்க போகிற பாடல் காதல் படத்துக்காக கேட்க போகிறோம். ஜோஷ்வா சீதருடைய மியூசிக்கில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. முத்துக்குமாருடைய வரிகளில் ஹரிச்சந்தனுடைய குரலில். ஸ்டேட்யூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.

11:43 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் மாயி திரைப்படத்திலிருந்து கேட்க போறோம். எஸ் ஜானகியுடைய குரல பாடல் ஒழிக்கிறது, ரவிசங்கருடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில. ஸ்டேடியோ

உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போவில் அளித்ததா உங்களுக்காக ஒழிக்கக்கூடிய பாடல் ராம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸின் குரலில் ஸ்நேகனுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ. எப்படிப்பட்ட நிதர்சனமான ஒரு உண்மையான வரிகளில் இது முத்துக்குமார் எழுதினது. 11:52 ஆகிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. நாம் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேரங்களில் வந்து சில தத்துவ பாடல்களை கேட்கும்பொழுது வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. முத்து படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. வைரமுத்து வரிகளில் ஹரிஹரனுடைய குரலில் பாடல் உடைக்குது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து. நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் பணியினை டிஎஸ்டி எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மேற்கொள்கிறது. 2024-25 ஆம் ஆண்டு பட்ஜெட்டின்படி மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 16,628 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 48% டிஎஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கட்டமைப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான், ஜெய் அனுசந்தான் என்று பிரதமர் ஒரு முழக்கத்தையும் நமக்கு அளித்துள்ளார். விவசாயியையும் படைவீரரையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியையும் போற்றுவோம் என்பதே இம்முழக்கத்தின் பொருள். நிதி ஆயோகின் கணக்கீட்டின்படி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுக்கான மொத்த செலவினம் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டால் 0.7% மட்டுமே. இந்த விகிதத்தை உயர்த்தவே பாரத பிரதமர் அவர்கள் பெரும் நிதியையும் ஊக்கத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அளிக்கின்றார். டிஎஸ்டியினால் 3 மத்திய அரசு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நிறுவன மனிதவள திறன் மேம்பாடு, 2வதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, 3வதாக புத்தாக்கம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செயலாக்கம். இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து விக்யான் தாரா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது.

0: இந்த திட்டங்களின் இணைப்பு நிதி பயன்பாட்டின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துணை திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு இடையே ஒத்திசைவை வளர்ப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான கூறு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் தான் என்ன? மேம்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை கல்வி நிலையங்களில் கட்டமைக்கலாம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை செய்து சர்வதேச ஒத்திசைவை மேம்படுத்தலாம், முழு நேர ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கலாம், தொழில்நுட்ப துறையில் பாலின சமத்துவத்தை அடையலாம், புத்தாக்க கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தலாம், பல்வேறு கல்வியாளர்கள் அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தலாம், நமது நாட்டை 2047 வளர்ந்த நாடாக மாற்ற விக்சித் பாரத் என்ற இலக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துள்ளார். விக்யான் தாரா திட்டமும் அதை நோக்கியே பயணிக்கிறது. பிற நாடுகளும் சமுதாயங்களும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. நம் முன்னேற்றத்தை விரைவாக்க தொழில்நுட்ப கல்வி செயலாற்றல் பெருகிட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த பாரதி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம் என்று கூறி நாம் விஞ்ஞான அறிவு பெற்று முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதையேதான் விஞ்ஞான் தாரா திட்டமும் முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் விஞ்ஞான் தாரா திட்டம் குறித்து.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பாடல்கள் வந்துட்டுருக்கு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடல் சின்னத்தம்பி படத்துலேருந்து குயில பிடிச்சி அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியனோட வாய்ஸில், வாலிவுட் வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன், ரெயின்போ எஃப்எம்.

நேரம் 12:08 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில அடுத்ததா என்ன பாட்டு வரப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாம் திரைப்படத்திலிருந்து கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாட்டு. கேஜே யேசுதாஸோட வாய்ஸ்ல, கண்ணதாசனோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம்.

நேரம் 12:13 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருதுன்னா, இதே கோயில் படத்திலேருந்து வானுயர்ந்த சோலையிலே அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸில், பாவலர் வரதராசனோட லிரிக்ஸில், இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம்.

நேரம் 12:19 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இதே கோயில் படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். அடுத்ததாக வரப்போட பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைதேகி காத்திருந்தால் படத்துக்காக ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு. அந்த பாட்டு பி ஜெயச்சந்திரனோட வாய்ஸில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பாடல் ஒலிக்கும். நேரம் 12:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 12:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில் அடுத்ததாக வரப்போகிற பாட்டு என்ன சமைச்சான் அப்படிங்கிற படத்துலேருந்து கருப்பு நிலா அப்படிங்கிற பாட்டு. சித்ராவோட வயசில் காளிதாசனோட வரிகளில் தேவாவோட வயசில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 12:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில் அடுத்ததாக வரப்போகிற பாட்டு கோட்டை வாசல் படத்துக்காக மன்னவனே மன்னவனே அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ராவோட வாய்ஸில் தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோ சி மின் நகரிலிருந்து வியட்

0: இரண்டாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ், அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சிக் கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவுக் கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவுக் கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27ஆம் தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். மகஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய

0: முகமை கூறியுள்ளது.
1: மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டு

மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதியாட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் முதல் சீதனம் படத்துக்காக ஓ நெஞ்சமே அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மன் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு. சௌந்தர்யன் வாய்ஸ் மியூசிக்ல வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 12:55 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம். ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ இதோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக இளமை காலங்கள் படத்துக்காக ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற பாட்டு கேஜே யேசுதாஸோட வாய்ஸில் வைரமுத்துவோட வரிகளில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 1 மணி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. 1 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த 1 மணி நேரம் நாம கேட்க போற நிகழ்ச்சி திரைகாலம். திரைகாலம் நிகழ்ச்சியில 1950களில் 1960களில் வந்த பாடல்களை தான் கேட்க போறோம். ஸோ நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடல் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பாடல் ஒழிக்கிறது, கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில்.

0: போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: கையேறு நிலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நமக்குன்னு யாருமே கிடையாது, எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வரும்பொழுது அதை கையேறு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கையேறு நிலை வரும்பொழுது புதுசாக ஒரு நம்பிக்கை வரும், அவ்வளோதான், எல்லாரும் போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த மாதிரி நான் என்ன வேணாலும் வந்தாலும் பார்த்துப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு முடித்த பாட்டு. கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், எங்கள் ஊர் ராஜா படத்தை கேட்டு முடித்தோம். அடுத்ததாக வந்து ஹரிதாஸ் படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். திரைக்காணம் நிகழ்ச்சியில் எம் கே தியாகராஜ பாகவதர் பாடின பாட்டு பாபநாசம் சிவன் அவர்களுடைய வரிகளில் ஜி ராமநாதன் இசையில் பாடல் ஒலிக்குது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

எம்கே தியாகராஜ பாகவதருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே பாடல்கள் மூலம் தான் வெளிப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு சினிமா வரும்பொழுது அந்த மாதிரி பாடல்கள் தான் சினிமாங்கிற மாதிரியே இருந்துச்சு. சிவகவி அப்படின்னு ஒரு படம், அந்த படம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் அதிகமான பாடல்கள் இருக்கிற திரைப்படம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 பாடல்கள் இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்ட ஹரிதாஸ் திரைப்படம், 16 பாடல்கள் உள்ளடக்கிய திரைப்படம். இந்த படத்தில் எல்லா பாடல்களையுமே பாபநாசம் சிவன் எழுதியிருந்தார். ஓகே, திரைகாணம் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. 1:13 ஆயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் கேட்க போகிற பாடல் குமார ராஜா அப்படிங்கிற படத்திலிருந்து சந்திரபாபு பாடின பாட்டு. கே டி சந்தானம் அவர்களுடைய வரிகளில் டிஆர் பாப்பாவுடைய இசையில் பாடல் உழைக்குது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

சித்திரை காணும் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் சுசிலாவுடைய குரலில், பி சுசிலா குரலில் வாலி வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன், டி ராமமூர்த்தி இசையில் தான் இந்த பாடல் கேட்டு முடித்தோம். கற்பகம் திரைப்படத்திற்காக நிகழ்ச்சியில் உடையக்கூடிய அடுத்த பாடல் நமக்கு சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வைக்கிது. ஸ்டே டியூன்.

எத்தனையோ பேருக்கு நம்பிக்கையை அளித்த பாடல் இந்த பாடல். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாலி அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளித்து திருப்பி வந்து ஒரு கவிஞராகணும் அப்படின்னு கொண்டு வந்ததில் இந்த பாட்டு முக்கியமான ஒரு பாட்டு அப்படின்னு அவர் சொல்லுவார். சுமைதாங்கி படத்தில் இந்த பாடலுக்கு இருந்துச்சு. அடுத்ததாக என் அண்ணன் திரைப்படத்திற்காக கடவுள் ஏன் கல்லானான் அப்படிங்கிற பாட்டு கண்ணதாசனுடைய வரிகளில் கேவி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் வந்துக்கிட்டு இருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. திரைக்காணம் நிகழ்ச்சியில் இதோ உங்களுக்காக ஸ்டே டியூன்.

உண்மையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை போதித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை போ

உலகத்தில் அநியாயங்கள் அதிகமாக நடந்து நேர்மையாக இருக்கிற ஒரு மனுஷன் பாதிக்கப்படும் பொழுது எந்த மாதிரி விரக்தியில் ஒரு விஷயத்தை பாடுவான் அப்படிங்கிறத சிறப்பாக எடுத்து சொன்ன பாட்டு தான் இந்த பாட்டு. அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். 1:32 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எம்எஸ் ராஜேஸ்வரி குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசை கிடையாது, விஸ்வநாதன் மட்டும்தான், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் இந்த பாடல் கிடைக்குது. ஸ்டே டியூன்ட், ரெயின்போ எஃப்எம்.

1:36 ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நடிக்கக்கூடிய அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசிலாவுடைய குரல் தான் கேட்க போறோம். ஆலங்குடி சோமுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்காக.

0: 1:40 திரைக்காணும் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம் ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்ததா நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் கண்டசாலாவுடைய குரலில் நம்ம கேட்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் படத்துக்காக ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம். மன்னிக்கவும், இது ஆசை முகம்.
1: இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனித

அற்புதமான பாடல். வாலியுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில், எஸ் எம் சுப்பையா அவர்களுடைய இசையில் தான் கேட்டு முடித்தோம். ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததாக 1:44 நம்மளுடைய திரைகாணம் நிகழ்ச்சியில் அன்பு சகோதரர்கள் படத்துக்காக பாடல் கேட்க போகிறோம். கண்டசலாவுடைய குரலில் பாடல் உடைக்குது, கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம்.

இந்த பாட்டை கேட்டால் நிறைய அண்ணன் தம்பி வந்து பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாடல். 1:48 ஆகிட்டுருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம்.

கர்ணன் பாட்டு கேட்டும் அடுத்த தான் நம்ம கர்ணன் பாட்டு கேட்க போகிறோம். கர்ணன் திரைப்படத்திற்காக தான் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில். ஸ்டேட்டு

திரைகானம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக உங்களுக்காக சுமை தாங்கி திரைப்படத்திலாம் பாடல் கேட்க போகிறோம். பிபி ஸ்ரீனிவாசனுடைய குரலில் பாடல் உழைக்கிறது, கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில். நிறைய பேருக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு பாடல் இந்த பாடல். முக்கியமாக வாலிக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு பாடல் ஏற்கனவே சொன்னால், அதே மாதிரி இந்த பாட்டும் அவர் வந்து திரும்பி வந்து பாடல்கள் எழுதுறதுக்கு ஊக்கத்தை கொடுத்த பாட்டு அப்படின்னு இந்த பாட்டை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உழைக்கிறது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம்.

நேரம் 2:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருவது இதே கோயில் படத்திலிருந்து நான் பாடும் மௌனராகும் அப்படிங்கிற பாட்டை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 2:21 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் படத்துக்காக நலம் வாழ என்னாலும் அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியமோட வாய்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 2:26 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸோட நிறைவு பாடலாக சின்ன திம்பி படத்திலிருந்து தூளியிலே ஆட வந்த அப்படிங்கிற பாட்டு, மனோவோட வயசில் வாலியோட வரிகளை இளையராஜோட வயசில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஜெர்மனி இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர்.
1: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன?
3: மனிதருக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு பல்வேறு முறையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. பெருவாரியான நோய்களுக்கு நாம் மருந்து மாத்திரைகளோ உடற்பயிற்சி மற்றும் பிசியோதெரப்பி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் சிகிச்சை அளித்து வருகிறோம். ஒரு சில சமயங்களில் ஒரு சில வியாதிகளுக்கு அறுவை சிகிச்சை என்பது ஒரு தீர்மானமான சிகிச்சையாக இருக்கக்கூடும். அது நோயின் தன்மையை பொறுத்தே அவர்களுக்கு பொதுவான சிகிச்சை தேவைப்படுகிறதா அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும்.
2: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை ஏன் தேவைப்படுது?
3: உடலில் ஏற்படும் வியாதிகளில் பெருவாரியான வியாதிகள் உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. பிசியாலஜின்னு சொல்றோம், உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. அதனால் ஒரு சில வேதி மாற்றங்கள் ஏற்படுகிறது. ரத்தத்திலோ சிறுநீரில் உடம்பில் உள்ள பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றோம், அதிலெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது வந்து வியாதியாகவும் வியாதியினுடைய பரிமாணமாகவும் அது தெரிவிக்கிறது. இவ்வாறாக ஏற்படக்கூடிய இயங்குத்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால்

0: மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய முடியும். உடலில் ஏற்படும் வியாதிகளில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஒருவனுடைய ஒரு உடல் உறுப்பில் ஏற்படக்கூடிய கட்டிகளினாலோ இல்லை வியாதிகளினாலோ ஏற்படக்கூடிய உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய கட்டிகளை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்வது கடினம். அவ்வாறு ஏற்படக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சர் அனாட்டமின்றோம், ஸ்ட்ரக்சரல் அனாட்டமிக்கல் சேஞ்ச், அந்த மாதிரியான வியாதிகளுக்கு நாம் அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் உடலில் தேவையில்லாத சீழ் மற்றும் ரத்தம் மற்றும் நீர் சேரும்போது அதையும் அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படுகிறது.
1: டாக்டர், நம்ம உடலில் வர பிரச்சனையை சர்ஜரி இல்லாமல் சால்வ் பண்ண முடியாதா?
0: எல்லா விதமான நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதில்லை. பெருவாரியான நோய்களுக்கு மருந்து மாத்திரையோ ஓய்வோ இல்லை உணவு முறை மாற்றங்களோ தேவையான விளைவுகளை, நல்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு சில நேரங்களில், உதாரணமாக ஒரு இறைப்பையிலோ இல்லை கணையத்திலோ இல்லை தைராய்டு சுரப்பிலோ இல்லை மூளையிலோ கட்டிகள் ஏற்படும் போதோ இல்லை சீடு சேரும் போதோ அதை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய இயலாது. அவ்வாறு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு, நோய்களுக்கு நாம் அறுவை சிகிச்சை ஒன்றே வழியாக இருக்கிறது. ஒரு சில வியாதிகள் மட்டுமே அறுவை சிகிச்சை, பெருவாரான வியாதிகள் மருந்து மாத்திரைகளை கட்டுப்படுத்தக்கூடியவை. அறுவை சிகிச்சையால் செய்யக்கூடிய வியாதிகளை மருந்து மாத்திரை கட்டுப்படுத்துவது இயலாது.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை, இதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு?
0: அறுவை சிகிச்சை புராதன காலத்திலிருந்து அறுவை சிகிச்சை, பல நூற்றாண்டுகளாக அறுவை சிகிச்சை இருந்து வருகிறது. பொதுவாக ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக அறுவை சிகிச்சை நாம் உபயோகிக்கும் முறை, தற்போதும் உபயோகித்து வரும் முறை திறந்த வழி அறுவை சிகிச்சை. எந்த உடல் உறுப்பில் வியாதி ஏற்பட்டிருக்கிறதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அதை, அதற்காக நம்மளுடைய முன்னோர்களால் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இன்சிஷன் சொல்லக்கூடிய வெட்டுக்களின் வழியாக உடலின் அமைப்பை பொறுத்து ஏற்படுத்திக்கொண்ட அந்த உறுப்புகளை அணுகி அதற்காக அறுவை சிகிச்சை செய்து அந்த உறுப்புகளை முழுவதுமாக அகற்றுவதோ பகுதியாக அகற்றுவதோ அதில் ஏற்படக்கூடிய சீழ் மற்றும் நீரில் இரத்தத்தை அகற்றுவதோ போன்ற சிகிச்சைகளை செய்ய முடியும். ரொம்ப 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரசவத்தின் போது பெண்களால் பிரசவிக்க முடியாமல் இறப்பு ஏற்பட்டது. அதற்காக ஏற்பட்ட மாற்று சிகிச்சை முறைதான் சிசேரியன். சிசேரியன் முறையில் இயற்கையாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து வயிற்றின் கீழ்ப்பகுதி வழியாக குழந்தைகளை நாம் பிரசவிக்கும் போது உயிரிழப்பு, குழந்தையினுடைய பாதிப்போ இல்லை தாய்க்கு பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடிகிறது. இந்த அறுவை சிகிச்சை காலங்காலமாக சென்றது. நவீன காலத்தில் ஏற்பட்டக்கூடிய பிசிக்ஸ் வளர்ச்சியினால, இயற்பியல் வளர்ச்சியினால, ஆப்டிக்ஸ் அண்ட் டெலஸ்கோப் ஆப்டிக்ஸ், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் பெரிய அளவில் அறுவை சிகிச்சையில் மாற்றங்கள். நான் ஒரு 40-50 ஆண்டுகளாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், சற்றேறக்குரிய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பித்தப்பை அகற்ற வேண்டும் என்றால் அதை வயிற்றின் மேல் பகுதியில் வலதுபுறத்தில் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வெட்டு ஏற்படுத்தி சர்ஜிக்கல் இன்சிஷன் பித்தப்பையை அணுக வேண்டியிருந்தது. 1980களில் தொடங்கி இப்பொழுதெல்லாம் லேப்ராஸ்கோபி எனக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை வாயிலாக நம்மால் பித்தப்பையை அகற்ற முடிகிறது. அவ்வாறு பார்க்கும்பொழுது லேப்ராஸ்கோபி, முட்டிகளின் உள்ளே ஏற்படக்கூடிய சிகிச்சைகளுக்கு ஆர்த்ராஸ்கோபி, மார்பின் உள்ளே ஏற்படக்கூடிய கட்டிகளை, நுரையீரல் மற்றும் மார்பகத்தில் மார்பு கூட்டின் உள்ளே ஏற்படக்கூடிய தொரக்காஸ்கோபி, ஈவன் பிரெயின் சர்ஜரிஸ் அண்ட் ஸ்பைன் சர்ஜரிஸ், முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய சர்ஜரிஸ், இவ்வாறு எல்லாமே வந்து நம்மளை குறைந்த அளவு, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம், குறைந்த அளவே காயங்களை ஏற்படுத்த நம்மளால் சர்வீஸ் செய்ய முடியுது. இப்பொழுதெல்லாம் எண்டாஸ்கோபி, பரிஜய எண்டாஸ்கோபி, எண்டாஸ்கோபி வழியாகவும் கொரோனாஸ்கோபி வழியாகவும் சில பெரிய அளவில் வெட்டு ஏற்படுத்தி ஏற்படக்கூடிய சிகிச்சைகளை மிகவும் சுலபமாக செய்து வருகிறோம். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய பிசிக்ஸ், இயற்பியல், ஓவரால் அறிவியல் வளர்ச்சியினுடைய பலனை மருத்துவ உலகமும் பெற்று வருகிறது. அதனுடைய சமீப காலமாக நம்மால் சொல்லக்கூடிய ரோபாட்டிக்ஸ், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை, அது வந்து அப்போது கூடிய அட்வான்ஸ்ட் சிகிச்சை முறை, ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், எல்லா அறுவை சிகிச்சைக்கும் ஒரே

0: எடுக்குமா இல்லை என்ன அறுவை சிகிச்சைக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்?
1: அறுவை சிகிச்சை என்பது எந்த உறுப்பில் நாம் அறுவை சிகிச்சை செய்கிறோம், அதன் நம் அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டிய பகுதியின் சுற்றியுள்ள என்ன என்ன உறுப்புகள் இருக்கின்றன, அவற்றின் முக்கியத்தன்மம், ஒரு சில இடங்களில் ஒரு சில மில்லிமீட்டர் தவறுதல் எடுத்தால் கூட பெரிய அளவு உடம்பில் பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். அதை பொறுத்தே அறுவை சிகிச்சையினுடைய நேரமும் காலமும் வேறுபடுகிறது. சில அறுவை சிகிச்சைகள் 5 முதல் 10 நிமிடமே முடிய அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஒரு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட், லங் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பல மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் கூட அறுவை சில சமயங்களில் கையை முழுதுமாக துண்டாக வெட்டியவர்களுக்கு ஒட்டு அறுப்பை சிகிச்சை நிறுவனர்கள் பல மணி நேரம் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கையை மீண்டும் பொருத்தியிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சையின் தன்மையும் அறுவை சிகிச்சை வேண்டிய இடமும் வியாதியினுடைய அன்றைய நிலையும் எவ்வளவு நேரம் ஏற்படுகிறது என்றதை தீர்மானிக்கிறது.
0: டாக்டர், திறந்த வெளி அறுவை சிகிச்சை அதாவது ஓபன் சர்ஜரி, இதுல என்ன நடக்குது?
1: ஓபன் சர்ஜரி என்கிற நடைமுறை புராதன முறை. அந்த முறையில் பேஷண்ட் நோயாளிகளுக்கு தேவையான மயக்க மருந்தை செலுத்தி எந்த உறுப்புக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு முன்னராலே அறிவியலால் வகுக்கப்பட்ட மருத்துவ அறிவியலால் வகுக்கப்பட்ட முறையின் வாராக ஒரு இன்சிஷன் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் இன்சிஷன், ஒரு ஒரு சுத்தமான ஒரு அறுவை அரங்கத்தில் பலருடைய மேற்பார்வையின் கீழ் இன்சிஷன், சர்ஜிக்கல் இன்சிஷன் செய்து அந்த பர்டிகுலர் எந்த உறுப்பை நாம் அறுவை சிகிச்சை அதை அணுகி அதை அகற்றுவதோ இல்லை முழுதுமாக பாதியாக அகற்றுவதோ இல்ல மாற்றங்களை ஏற்படுவதோ நாம் செய்து வருகிறோம். அதுவே திறந்த வழி அறுவை சிகிச்சை.
0: டாக்டர், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இப்படினா என்ன அர்த்தம்?
1: ஸ்கோப் அப்படின்னாலே நோக்கி பார்க்கறது, லேப்ராஸ்கோபி, டெலஸ்கோப்னா தூரத்தில் இருக்கிறத பார்க்க, லேப்ராஸ்கோபி, லேப்ராஸ்கோபி, லேப்ராஸ்கோபிங்கிறது வயிற்றினுடைய பகுதியை வந்து லேப் என்று அழைக்கிறோம். லேப்ராஸ்கோப் உடல் குழி, அது வந்து பாடியினுடைய வயிற்றின் உள்பக்கத்தில் உள்ள குழியில் பல்வேறு உறுப்புகள் இருக்கின்றன. பட் அந்த உறுப்புகளின் நடுவில் சில ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு இயற்கையான இந்த உறுப்புகள்லாம் அசைவு ஏற்படுறதுக்காக ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்கு. அந்த வயிற்றினுள் இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய சுவாச காற்றான கார்பன் டை ஆக்சைடை ஒரு ஊசி வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அளவை பெரிதாக்கி அதன் மூலமாக நாம் டெலஸ்கோப் பண்ணக்கூடிய தொலைநோக்கி, பிரத்யேகமாக அறுவை சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கியை சிறிய 5 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டரோ 10 மில்லிமீட்டரோ ஒரு சின்ன வெட்டின் வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அனைத்து உறுப்புகளையும் மிகவும் தெள்ள தெளிவாக ஒரு பெரிய அளவு டிவி ஸ்கிரீன் மானிட்டர்ஸ் திரைகளில் பார்த்து நாம் எந்த உறுப்பில் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதற்கேற்றார்போல் மற்ற சிறு சிறு துளைகள், 5 மில்லிமீட்டர் அளவு துளைகள் வைத்து அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப்ராஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செலுத்தி அறுவை சிகிச்சை செய்யும் முறையே லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. இதனுடைய லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை வந்து முதலில் பித்தப்பைக்கும் அப்பண்டிக்ஸ் இருக்கக்கூடிய குடல் வால் குடல் அழற்சிக்கும் லேப்ராஸ்கோபி ஏற்படுத்தப்பட்டு அப்போது பெருவாரியான வயிற்றில் ஏற்படும் உறுப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் லேப்ராஸ்கோபி என்பக்குடைய அறுவை சிகிச்சை முறை முதல் முக்கியமான முறையாகவும் மருத்துவர்களாலும் நோயாளிகளாலும் விரும்பப்படக்கூடிய முறையாகவும் மாறி வருகிறது.
0: டாக்டர், ஓபன் சர்ஜரி, லேப்ராஸ்கோபி சர்ஜரி, இது ரெண்டுத்துல எது பெட்டர், எது நல்லது?
1: லேப்ராஸ்கோபி சர்ஜரி என்கிற முறை ஒரு திறந்த வழி அல்ல, ஓபன் அறுவை சிகிச்சைக்கு மாற்றான சிகிச்சையாக பெரிய அளவில் உருவெடுத்து வருகிறது. ஒரு நோயாளியை பொறுத்தவரை குறைந்த வலி, குறைந்த காலத்தில் பழையபடி தன்னுடைய வேலைக்கும் இயல்பான தினந்தோறுமான இயல்பான வாழ்க்கைக்கும் வருவதையே விருப்பப்படுகிறார்கள். ஆனால் லேப்ராஸ்கோபி என்கிற அறுவை சிகிச்சை முறையை பயின்று கொள்வதற்கும் பயிற்றுவிக்கப்பதற்கும் ஒரு சில ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட அப்பொழுது லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையே பித்தப்பை, கர்ப்பப்பை மற்றும் அப்பண்டிக்ஸ் போன்றவற்றுக்கு ஒரே அறுவை சிகிச்சை முறையாக மாறி வருகிறது. மற்றும் ஹெர்னியா, மிகவும் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய கணைய புற்றுநோய்கள், ஈரல் புற்றுநோய்கள், இறைப்பை புற்றுநோய்கள் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் அனைத்திற்கும் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஓபன் சர்ஜரிக்கு மாற்றாக வருகிறது. ஆனால் ஒரு சில சமயம் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில பின்விளைவுகளோ இல்லை பக்க விளைவுகளாலேயோ திறந்தவெளி அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொண்ட வேண்டி வரலாம். பட் அறிவியல் வளர்ச்சியினாலும் மனிதனுடைய திறமையினுடைய வளர்ச்சியினாலும் இன்னும் சில ஆண்டுகளில் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே ஒரே

0: சிகிச்சை முறையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. லாப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, டே கேர் சர்ஜரி. வெளிநாடுகளெல்லாம், நம் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சில பெரிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் அன்று காலையே ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு போற மாதிரி வந்து அறுவை சிகிச்சை முடித்து அன்று இரவே வீட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாறி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து துறையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நம்முடைய மருத்துவர்களினுடைய திறமையும் நம்முடைய கட்டமைப்பினுடைய வலிமையுமே காரணம்.
1: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், ஒரு சர்ஜரி பிளான் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது?
2: ஒரு ஒரு அறுவை சிகிச்சையும் அந்த நோயாளிகளுக்கு என்ன வியாதி உள்ளது, இதற்கு எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, எந்த அளவிற்கான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, முதலில் வியாதியை உறுதிப்படுத்த வேண்டும். வி ஷுட் கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ். இரண்டாவதாக, வியாதியினுடைய ஸ்டேஜ், நிலை, இந்த வியாதி எந்த நிலையில் உள்ளது. கேன்சர் எடுத்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் த்ரீ, ஸ்டேஜ் ஃபோர், எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அதற்குரிய ஒரு ஒரு வியாதிக்குமான பரிசோதனைகள் வாயிலாக கண்டறிய வேண்டும். வியாதியை உறுதி செய்து அதற்கான நிலையையும் உறுதி, ஸ்டேஜையும் உறுதி செய்த பிறகு எவ்வாறான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை முடிவுக்கொள்ளும். மூன்றாவது, இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற உடல் நலம் அந்த நோயாளி இருக்கிறதா, அவருக்கு அவருடைய உடல்நிலை அதற்கு தேவையான மயக்க மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் உள்ளாரா, அவருக்காக என்ன பிரத்யேக பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், இரத்த பரிசோதனைகள், கதிர்வீச்சு பரிசோதனைகள், ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்பதை உறுதி செய்து நோயாளியின் உடல் நிலையையும் நாம் அறிந்து அதன் பின்னர் அறுவை சிகிச்சைக்கான முடிவை எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தை சொல்ல வேண்டுமென்றால் கன்ஃபர்மிங் த டயக்னோசிஸ், ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட், நோயின் முன் நோயாளியை அசஸ் செய்வது, அண்ட் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன், அறுவை சிகிச்சையின் போல் எவ்வாறான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை விளைவுகள், பின் விளைவுகளோ இல்லை தேவையற்ற விளைவுகளோ சந்திக்க நேரிடும் என்பதை உறுதி செய்து அதற்கேற்ற போல் ரத்தம் மற்றும் தேவையான மருந்து வகைகளை தயார் செய்து அறுவை சிகிச்சைக்கு பின் அவரை நாம் எவ்வாறு கவனம் அளிக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது.
1: டாக்டர், இப்போ பேஷண்ட் வந்து நம்ம வார்டில் இருந்து சர்ஜரி கொண்டு வரோம், அப்புறம் சர்ஜரி ரூம்ல இருந்து திரும்ப வார்டு கொண்டு போறோம், இதுக்கு நடுவில் என்ன நடக்குது?
2: ஒரு ஒரு நோயாளியை அவருடைய வியாதியை உறுதி செய்து அந்த வியாதியின் நிலையை உறுதி செய்து அவர் இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்றவர் இதெல்லாம் ஏற்படும் என்று சொல்லதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் டீம், அந்த மருத்துவர் மற்றும் செவிலியர், அறுவை சிகிச்சை அரங்கத்தில் உள்ள செவிலியரிடமும் மருத்துவரிடமும் நோயாளியை ஒப்படைப்பார்கள். இந்த நோயாளிக்கு இந்த வியாதி உள்ளது, இதெல்லாம் அளித்துள்ளோம், அவருக்கு இந்த சிகிச்சை முடிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த நோயாளியின் உறவினர்கள் உள்ளனர், அவர்களுக்கு நோயாளிகளுக்கும் நோயின் தன்மையும் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சையின் தன்மையும் அந்த சிகிச்சைக்கான மாற்றுத்தன்மையும் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளும் தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களின் கையொப்ப ஒப்புதல் பெறப்பட்டு அவருக்கு தேவையான மருந்துகள் மற்றும் ரத்தம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்தும் தயாராக உள்ளது என்பதை சொல்லி நோயாளியை அறுவை சிகிச்சையில் மருத்துவரிடமும் செவிலிடமும் ஒப்படைப்பார்கள். அதன் பின் மயக்க மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சையில் உள்ள செவிலியர் ஆக மூன்று பேரும் அதை உறுதி செய்து உடலின் எந்த பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய போதும் என்பதை மார்க் த சைட் ஆஃப் சர்ஜரி, சைட் மார்க்கிங் சொல்லுவோம். நான் வலது பக்கம் எர்னியா இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், தப்பா மார்க் பண்ணிட்டா தப்பா பண்ணுவோம், சைட் மார்க் பண்ணணும், எந்த மார்க் பண்ணியிருக்காங்களான்னு மார்க் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு எல்லாம் WHO சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் என்ற ஒரு ஒரு பக்க செக்லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மூணு பகுதி இருக்குது. ஒன்று, முதல் பகுதி, அறுவை சிகிச்சைக்கு முன் செவிலியரும் மயக்க மருத்துவரும் அறுவை சிகிச்சை மருத்துவரும் செக்

0: பரிசோதிக்க வேண்டியவை. இரண்டாவது பகுதி, அறுவை சிகிச்சை ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை நடக்கக்கூடிய விஷயங்களை செக் செய்ய வேண்டும். மூன்றாவது பகுதி, அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் இந்த நோயாளியை எந்த வார்டுக்கு மாற்ற வேண்டும், இவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, எந்த விதமான விளைவுகளை நாம் உடனே எதிர்பார்க்கிறோம், அடுத்த 2-3 நாட்களில் எந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதை தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் நோயாளியை அதற்குரிய பிரத்யேக வார்டுகளுக்கு மாற்றுவார்கள்.
1: டாக்டர், நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படும், ரோபோட்டிக் சர்ஜரின்ட்டு. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதெல்லாம் ரோபோட் தான் சர்ஜரி பண்ணுவா? இதில்
0: ரோபோட்டிக் சர்ஜரின்றது ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறை. அந்த ரோபோட்டிக்ஸில் ரோபோ சர்ஜரி பண்ணுறதில்லை, சர்ஜிக்கல் ரோபோ அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, டாவின்சி ரோபோன்னு. அந்த ரோபோவை கன்சோல் எனக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து இயக்குபவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் தான். ரோபோ வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த ரோபோ நோயாளியின் அருகில் இருக்கும், அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் அருகிலுள்ள அறையிலோ அதே அறையிலோ இருப்பார். டெலி சர்ஜரின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு சர்ஜன் வந்து, ஆந்திராவில் இருந்த ஒரு சர்ஜன் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரோபோ வழியாக ஆப்ரேட் பண்ணார்ன்றது டெலி சர்ஜரின்றது. அது வந்து ஃபியூச்சரில் ரொட்டீன் ஆகிடலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபோவை இயக்குபோரும் ஒரு சர்ஜன். அந்த சர்ஜன் அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் டெலஸ்கோப் வழியாக லேப்ராஸ்கோப்பினுடைய ஒரு இன்னொரு பரிமாணம் தான் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி. வித்தியாசமான பரிமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு ரோபோ அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் நிறைய நமக்கு பயன் இருக்குது. அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரினுடைய துளை அறுவை சிகிச்சை, நோயாளிகளுக்கு வலி மிகவும் குறைவாக இருக்கும், ஏர்லி ரெக்கவரி மிகவும் வேகமாக, அவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வந்துவிடுவார்கள், மிகவும் வேகமாக அவர்கள் வேலைக்கு பழையபடி செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் வேகமாக வளர்ந்தக்கூடிய ஒரு சிகிச்சை. இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு அறுவை மருத்துவமனையிலும் எப்படி லேப்ராஸ்கோப் என்கிற முறை வந்ததோ அதே மாதிரி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறிவிடும்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் டாக்டர் கிட்ட என்னெல்லாம் ஓப்பனா சொல்லணும்? சில பேஷண்ட்ஸ் மறைப்பாங்க டாக்டர் கிட்ட, அவங்களுக்கு இருக்க இஷ்யூஸ் எல்லாம்.
2: எஸ் சார், ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு இதுக்கு இவ்வளோ கேள்விகள் விட இது முக்கியமான கேள்வியாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 அக்கேஷன்ஸில் ஒரு பேஷண்ட்டுக்கு சின்ன சின்னதாக தொலை போட்டு மூளையில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க கிட்ட வந்து அந்த சர்ஜரி பண்ணதே அவங்க சொல்லவே இல்லை. அவங்க வந்து இன்னொரு மருத்துவர்கிட்ட அமுச்சு விட்டு எங்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பொது மருத்துவர்கிட்ட இருதய மருத்துவர்கிட்டையும் நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. திரும்பி திரும்பி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம் டாக்டர், 20 வருஷத்துக்கு முன்னாடி கீஹோல் சர்ஜரி மாதிரி பிரெயினில் பண்ணாங்க அப்படின்னா, நீ டாக்டர்கிட்ட சொல்லியா? சொல்லலை. இல்லை டாக்டர், எனக்கு வந்து அந்த டாக்டர் அதெல்லாம் மறந்துடுங்க, நீங்கள் இனிமேல் நார்மல் ஆகிட்டீங்க, அதனால் ஒன்றும் அதனால 20 வருஷமாக நல்லா இருக்கேன் டாக்டர். அவங்க வந்து அந்த வியாதியை மறக்க நினைக்கிறாங்க, ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போதும் மயக்கம் கொடுக்கும்போதும் முக்கியங்கிறத மறந்துடுறாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க, அதை நமக்கு பார்த்தா வெளியில் தழும்பே இல்லாமல் ரத்த குழா வழியாகவே பண்ணியிருப்பாங்க, ஆன்ஜியோ வழியாக. அவங்களும் அதை சொல்லாமல் விட்டுறாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா, ஏதாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே மயக்கம் கொடுத்த போது ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, வேற ஏதாவது மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரீங்களா? ஒரு சில மாத்திரைகள் வந்து ரத்தத்தை உறை வைக்கும் தன்மையை குறைச்சிரும், பிளட் தின்னர்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா 3-5 நாள் வந்து அந்த மாத்திரையை கட்டாயம் நிறுத்த வேண்டும். ஒரு சில பேஷண்ட்ஸ் ஒரு 15 வருஷம் சாப்பிடும்போது அது வந்து அவங்க வந்து ஒரு உணவு மாதிரி நினைச்சிக்கிறாங்க, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா சொல்லாம விட்டுறாங்க. இல்லைன்னா பெரிய ஆபத்துன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணால் பிளட் வர நிற்கவே நிற்காது, தொடர்ந்து சைட்டாக. அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை, உண்ணக்கூடிய மருந்துகள், ஏற்கனவே ஏற்பட்ட அறுவை சிகிச்சைகள், அலர்ஜி இருந்தால் முக்கியமாக சொல்லணும். ஒரு சில பேஷண்ட் அலர்ஜி வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திலேயும் அலர்ஜி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் கட்டாயம் ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லிக்கணும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பிளேட் வச்சிருப்பாங்க காலில், அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் மெட்டல் பிளேட் உடம்புல இருந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேன் அட்மிட் பண்ணோம், ஸ்கேன் எடுக்க போகிறோம்னா இதெல்லாம் அவங்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிடுறது நல்லது. இப்போ இது எல்லாத்துக்குமே செக்லிஸ்ட் இருக்கு, டாக்டர்ஸே அவங்கள ஃபுல்லாக கேட்டுருவாங்க. பட் இவங்களும் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை, ஒரு சிலர் வந்து

0: கொடுத்துருப்பாங்க, அது வந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க ரெண்டு நாள் ஒரு நாள். அதுக்கான காரணம் இருக்கு, ஒரு சிலர் உடம்பு நிலைமை அப்படி இருக்கலாம். அதான் சொல்லணும், எனக்கு போன தூரம் மயக்கம் கொடுத்து எனக்கு மயக்கம் தெளியல, ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா டாக்டர் யோசிப்பாங்க ஏன் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சில நிலைமைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே குடும்பம் வரைக்கும் சொல்லிடுறது நல்லது.
1: டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருப்பாங்க, பார்த்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்க எப்படி அவங்களை பார்த்துக்கலாம் சர்ஜரி அப்புறம்?
0: கடினமான சூழல் தான். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க ஒரு ஃபியூ டேஸ் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி சேலஞ்சஸ் எங்களுக்கு இருந்திருக்கு. அட்டண்டர்ஸ் வருவாங்க, சர்ஜரிக்கும் போது மட்டும் கையெழுத்து போட்டு கூட இருப்பாங்க, என் பசங்க யூஎஸ்ல இருக்காங்க வெளில இருக்காங்க யாரும் இல்லைன்னு, அப்புறம் போயிடுவாங்க. யூஸ்வலாக அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுடைய செவிலியர்கள் மற்றும் எங்களுடைய வார்ட் பாய்ஸ் செவிலிய ஆண் பணியாளர்கள் வழியாக நான் அவங்கள பார்த்துக்க சொல்லுவோம். ஒன்ஸ் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்கள யாரும் ஒருத்தர் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது வேணால் எங்களோட ஹாஸ்பிட்டலோட நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், எதாவது இருந்தால் நீங்கள் பேசலான்னு சொல்லி டாக்டர் ரிசப்ஷன் நம்பர் கொடுத்தா அவங்க சந்தேகத்தை இப்போ வாய்ஸ் கால் இல்லை மீன் வீடியோ காலில் கூட அவங்க அதை தெரியப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜியில் முடியுது. பட் அவங்க அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகாமல் ஒரு சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி தன்னை தான் பார்த்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது நல்லது.
1: டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு என்ன மனநல அறிவுரை தருவீங்க?
0: ஜென்ரலாக நம்ம பேஷண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு மருத்துவனுடைய கடமை வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஃபீலை கொடுக்குறது. இந்த அறுவை சிகிச்சைங்கிறது ஒன்றும் புதுசாக அவங்களுக்கு நாம் பண்ணலை. அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சை நான் பல பேருக்கு பண்ணியிருக்கேன், பல வருஷமாக பண்ணியிருக்கேன். ஆமாம் சார், அந்த நாம டாக்டர் நீங்கள் அவங்க சொல்லி தான் டாக்டர் வந்திருக்கணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இதே ஆங்ஸைட்டி இதே நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இந்த நவீன காலத்தில் இந்த மாதிரி அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுறது ஒன்றும் பெரிய கடினமான காரியங்கள் இல்லை. அதுவும் நம்ம ஒன்றும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நீங்கள் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி தான் அறுவை சிகிச்சை பண்ணணும், உங்களை நம்புங்க. ரெண்டாவது, நீங்கள் படபடப்பாக உங்களுடைய ரத்த அழுத்தமும் சர்க்கரை வியாதி இருந்தால் சர்க்கரையினுடைய அளவும் அதிகமாக்கி உங்களுக்கு அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய மனத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது தான் நல்லது. ஆனால் இப்போ இருக்கிறதுல ஜனங்க பொதுவாகவே வந்து அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைன்ற போகும்போது சார் ரொம்ப நம்மளும் ஒரு வழி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் அவங்க அப்படி தான் மாறிட்டாங்க. அது நல்ல ஒரு ஒரு நல்ல மாற்றம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு சிஸ்டமில் இருக்கிற நம்பகத்தன்மையை காமிக்குது, சிஸ்டமில் இருக்கிற ஃபெய்த்தை காமிக்குது, எல்லாம் நல்லாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட், புதுசாக ஒருத்தர் முதல் முதல்ல பார்க்குறாங்கன்னா இருக்கிறத விட ஏற்கனவே அவங்க பழகின ஒருத்தர்கிட்ட போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அவங்களுடைய நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கு அவங்களுக்கு. அது அதுதான் டிசைட் பண்ணுது. நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், நீங்கள் நல்லாயிடுவீங்க, சரியாயிடுவீங்க, யூல் பிகம் இந்த மாதிரி இருந்தவங்க நல்லாயிட்டாங்கன்னு ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒரு பேஷண்ட் நேமை கோட் பண்ணாமல் ஒரு சினாரியோவை சொல்லி பண்ண சொல்லி காமிக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும். இதெல்லாம் விட யூடியூப் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஈஸியாக இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிச்சு கை கால் நகர்த்த முடியாது, முன்ன மாதிரி ஒரு பெட்லே இருப்பாங்க இல்லை ஒரு நடமாட்டம் இல்லாமல் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரும்ல, அதை எப்படி சமாளிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க?
0: அவங்க சொன்ன மாதிரி ஏர்லி மொபிலைசேஷன், பேஷண்ட்டை வந்து அவங்களால இயற்கையாக நடக்க முடியாத சூழல் இருந்தால் கூட சப்போர்ட்டாக அவங்கள மொபிலைஸ் பண்ணணும். மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை ஆக்சுவலாக குறைஞ்சிரும், மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி. படுத்திருந்தால் தான் சிட்டிங் இஸ் டெத்துன்னு சொல்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தாலே இறப்புக்கு நிகர்ன்றாங்க. அந்த மாதிரி அது மாதிரி பேஷண்ட் மொபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சைக்கலாஜிக்கலாக ஒருத்தர் நடக்க ஆரம்பித்தாலே தன்னம்பிக்கை அதிகமாக வந்துடும். சப்போஸ் ஆரம்பத்தில் அவங்களால முடியலைன்னா ஒரு பெட் ரிட்டனாக இருக்காங்கன்னா அந்த ஃபியூ டேஸ்க்கு ஒரு நாம வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து ஏன்முறை மருத்துவரை வச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணி கை கால் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ் பாசிவ் எக்ஸசைஸ் அவங்கள அசைக்க சொல்லணும், நம்ம அசைச்சு விடணும், சதைகளுடைய டோனையும் வலுவையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் அவங்களால விழுந்து நடந்த உடனே ஃபாஸ்ட்டாக அவங்களால ரெக்கவரி ஆக முடியும்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையில என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும், எப்படி நம்ம பேஷண்ட்ஸ் தயாராக இருக்கலாம்?
0: பொதுவாக அறுவை சிகிச்சையில் நம்ம சொல்கிறது வந்து வூண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன், அந்த காயம் ஏற்படுத்துறதுல அந்த காயத்தில் ரத்தம் கசிஞ்சு ரத்தம் சேரலாம், நீர் சேரலாம், இல்லை காயத்தில் இன்ஃபெக்ஷன் வந்து பஸ்ஸு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தழும்பு அசிங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வூண்ட் பிரேக் டவுன், வூண்ட் பிரேக், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் எலக்டிவ் அறுவை சிகிச்சை நம்ம பிளான்டு சர்ஜரியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எப்போ நடக்கலான்னா பேஷண்ட்டோட உடல்நிலை மோசமாக இருக்குது, சுகர் நல்ல கட்டுப்பாட்டில் இல்லை, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை, பேஷண்ட்டோட ஓவரால் ஹெல்த் நியூட்ரிஷனலாக பேஷண்ட் ரொம்ப வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, லிவர் ஃபெயிலியர் இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம வேறு வழி இல்லாமல் ரொம்ப வேகமாக ஆப்ரேஷன் பண்ண நினச்சா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணாலோ இல்லை வேற வழி இல்லாமல் நம்ம ஒரு அவசரமாக ஒரு பேஷண்ட் அறுவை சிகிச்சை செய்தாலோ அவங்களுக்கு செயற்கையாக நம்மளால் ஒரு எவ்வளோ சீக்கிரம் உணவுகள் கொடுக்க முடியுமா கொடுக்கறது, இல்லை நரம்பு வழியாக கொடுக்கக்கூடிய உணவுகள் செலுத்தி ப்ரோட்டீன்லாம் ஆல்பமின்னு சொல்லிட்டு ஐவியாகவே கொடுக்கலாம், குளுக்கோஸ் கொடுக்கலாம், நியூட்ரிஷன் சொல்லிட்டு நரம்பு வழியாக கொடுக்கலாம், பட் இயற்கையாக வாய் வழியாக சாப்பிட்டு செரிமானம் ஆகிற மெத்தட் தான் ரொம்ப நல்லது. அந்த நிலைமை வர வரைக்கும் நம்ம அவங்களுக்கு நல்ல உணவு நரம்பு மொபிலைசேஷன் கொடுக்கறது வந்து உங்களை சீக்கிரம் ரெக்கவரி பண்ண வைக்கும்.
1: டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் டாக்டர் சொல்லியிருப்பாங்க சர்ஜரி பண்ணணும்ட்டு, ஆனால் சில பேஷண்ட் தள்ளி போடுவாங்க, பண்ணாமல் இருப்பாங்க, இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன?
0: அறுவை சிகிச்சை என்பது ஒரு நாம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ஒரு நோயாளியை அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து எலக்டிவாக நம்ம ஒரு கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணும்போது ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இல்லை பின் விளைவுகள் தேவையில்லாத விளைவுகள் மிக மிக குறைவு. அதே ஒரு எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட்டு மிக வேகமாக பண்ணும்போது உடல்நிலை உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் நான் பண்ணும்போது அந்த ரிஸ்க்கை அவங்க ஏற்றுக்க வேண்டியிருக்கு. அதே பேஷண்ட் அதே சர்ஜரி அதை விட கூட காஸ்ட்டும் நேரமும் உபாதையும் செலவாகும். ஸோ ஒரு சில சமயத்தில் பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் பேசும்போது வியாதியின் தன்மையை பொறுத்து அதை தெளிவுபடுத்திடணும் அவங்ககிட்ட, இதெல்லாம் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் பண்ணிக்கிறது நல்லது, இது பண்ணலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஒரு நாளில் பண்ணோம், ரெண்டு நாளில் பண்ணலாம், இல்லை ரெண்டு மூணு மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போதே வார்னிங் சைன்ஸ், இல்லை இப்போ பித்தப்பையில் ஒரு கல் இருக்குன்னா வயிற்றுடைய மேல் பக்கத்தில் உங்களுக்கு திடீர்னு வலி வருது, வாந்தி வருது, ஜுரம் வருது, அந்த மாதிரினா உடனே வாங்க. ஹெர்னியான ஒரு குடல் இறக்கம் இருக்கிறது பேஷண்ட்டுக்கு, படுத்தா உள்ளே போயிடணும், இல்லை அது போல வலி இருக்குது சார், கொஞ்சம் முன்னெல்லாம் வலி இருக்கா சார், இப்போ வலி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ காம்ப்ளிகேஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வார்னிங் சைன்ஸ் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட அறிவுறுத்தணும். ஜென்ரலாக ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து சர்ஜரினா அவங்க பண்ணிக்க ரெடியாக தான் இருக்காங்க. 10-15% ஏதோ ஒரு சூழலுக்காகவோ பயத்தினாலேயோ இல்லை அவங்களுடைய குடும்ப சூழலோ இல்லை பண கஷ்டங்களாலோ தள்ளி போட நினைக்கிறாங்க, இல்லை பல சூழல்கள் இருக்கு, வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து காஷன் கொடுத்துடணும். இதெல்லாம் இருந்தாலே உடனே வந்துருங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில டாக்டர்ஸ் கிட்ட போய் அவங்க ஆகும்போது இது கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக டாக்டர் சொல்லிடுறாங்க, இப்போ பணத்தில் நீங்கள் அப்புறம் பண்ணுங்க. காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பேஷண்ட்ஸ் சார் நாங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சா அவர் இப்போ பணத்தை அவ்வளோ கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணலாம்னு சொன்னார் சார், அப்பே பண்ணி தான் வந்திருக்காதான்னு கேட்குறான். அன்னைக்கு அது பேஷண்ட்டு நல்லதாக தெரியுது, சர்ஜரி இப்போ வேணாம்னு சொல்கிறது அந்த டாக்டர் சொன்னது. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவர் எனக்கு அப்பயே சொல்லியிருக்கலாமே சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. கால்குலேட்டட் இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் தெரிவிக்கும் போது இது சர்ஜரி தேவை, சீக்கிரமாக பண்ணணும் இல்லை, உங்கள் லைஃப் டைமில் இது எப்போ வந்தாலும் பண்ணி தான் ஆகணும், கரெக்டான ஒரு சூழலில் பிரச்சனை இல்லாத நேரம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல கம்யூனிகேஷனாக இருக்கணும். ரொம்ப பயமுறுத்தாமல் பேஷண்ட்டுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அந்த வியாதியினுடைய ஒரு ஆபத்தான பிரச்சனைகளை சொல்லி வச்சா காம்ப்ளிகேஷனை குறைக்கும்.
1: டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் அறுவை சிகிச்சைக்கு எப்படி தயாராகலாம்?
0: டயபெட்டிஸ் சர்க்கரை உள்ள பேஷண்ட் வந்து அவங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோல் விஷயம் எல்லாருமே நம்ம பார்க்கறது வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பேண்டியம்னு சொல்லுவோம், வெறு வயிற்றில் சர்க்கரை எடுக்கிறோம், சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் சர்க்கரை எடுக்கிறோம், ப்ளஸ் HbA1c சொல்லிட்டு கடந்த 8-10 வாரத்தினுடைய சர்க்கரை நிலையை முதல்ல பரிசோதனை பண்ணுவோம். அதை பரிசோதனை பண்ணால் அவங்களுடைய சர்க்கரையினுடைய கட்டுப்பாட்டு அளவு தெரியும். பொதுவாகவே இவங்க யாராவது ஒரு மருத்துவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, அதோட இவங்களுக்கு ஏதாவது டார்கன் டேமேஜ்னு சொல்லிட்டு சர்க்கரை நோயெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்கள் ரெட்டினோபத்தி மாதிரி இருக்கா, இல்லை அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்து உப்பு அளவு எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி சர்க்கரை நோயினால் நியூரோபத்தின்னு ஒன்று இருக்குது, நியூரோபத்தி இருந்தால் பிபி ரொம்ப குறைஞ்சிரும், உட்காந்து படுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், எழுந்து உட்காந்து மயக்கம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு டயபெட்டிஸோட மட்டும் இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் சர்க்கரை நோய் இருக்கிறது, சர்க்கரை வந்து சர்க்கரை அளவு மட்டும் மாறா இருக்கா, இல்ல உடம்புல உறுப்புகளை நிறைய பாதிப்பு இருக்கான்னு அசஸ் பண்ணி அவங்களை ஒரு ஓவரால் அசஸ்மெண்ட் பண்ணி எதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு சர்க்கரையினுடைய அளவை வெறும் வயித்துல 100-110 100 இருக்கணும், 100 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140-150 இந்த ரேஞ்சில் வச்சு அறுவை சிகிச்சை பண்றது அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனை குறைக்கும்.
1: டாக்டர், இப்போ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி அறுவை சிகிச்சைக்கு தயாராகலாம்?
0: பிபி சர்க்கரை வியாதி மாதிரியே தான். ஒரு பிபிங்கிறது ஒரு டார்கெட் பிபின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 120-80 சொல்கிறோம். பட் எல்லாருக்கும் 120-80 இருக்காது, ஒரு 130-90 வரைக்கும் நம்ம ஒத்துக்கலாம் பிபியை. ஸோ ஒரு அன்கண்ட்ரோல்டு பிபி வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ். இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் வந்து ஸ்ட்ரோக் வரலாம், மூளை ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆஃப் சர்ஜரியில் இன்னும் பிபி ரொம்ப தாறுமாறாக அதிகமாகிடும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அதனால் ஒரு திடீர் இல்லை ஏற்கனவே இல்லை ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பிபி பார்க்குறோம், அவங்க அப்பதான் பாக்குறாங்க 160-100 இருந்தா ஜம்ப் பண்ணி சர்ஜரி உடனே போட. சில நாட்கள் அவர்கள் மருந்துகளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வதே நல்லது. 140-90 ஆவது குறைஞ்சபட்சம் இருக்கணும், 120-80 வரலனாலும் வயசு கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா பிபியினுடைய அளவு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களுடைய குடும்ப மருத்துவருக்கு ரொம்ப கரெக்டா தெரியும், யார்கிட்ட பாக்குறாங்களோ அவங்க கிட்ட. பட் அதிகப்படியான பிபி இருக்கும்போது மிகவும் வேகமாக குறைந்த அறுவை சிகிச்சை செய்தால் கூட அவ்வாறு செய்வதை விட பொறுமையாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சை செய்வது நல்லது.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இந்த ரிகவரி டைம், ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம நார்மல் வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
2: ஒரு ஒரு அறுவை சிகிச்சையை பொறுத்தும், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய உடல் உறுப்பை பொறுத்தும் அறுவை சிகிச்சை பேஷண்டோட ரெக்கவரி டைம் மாறுது. பொதுவாக எலும்புகள் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, கை கால் தொடை எலும்பு, இடுப்பு எலும்பு, இல்லை ஸ்பைன், இதெல்லாம் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்டோட ரெக்கவரி டைம் வந்து ஒரு போனோட ஹீலிங் டைம் சில வீக்ஸ் டு மந்த்ஸ். ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து என்ன அறுவை சிகிச்சை செய்தாலும் அவர்களால் மிகவும் வேகமாக வேலைக்கு செல்ல இயலாது. ஒரு எலும்புடைய ஆறும் தன்மை சில வாரங்கள் ஆகுது, அதனால அவங்களால வெயிட் பேர் பண்ணக்கூடாது, வெயிட் ஃபுல்லாக ஊனக்கூடாதுனால லேட் ஆகும். மற்றபடி இப்போ வயிற்றில் ஏற்ப செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, மார்பகத்தில், தொண்டையில் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, மூளையில் ஏற்பட அறுவை சிகிச்சைகள், கை கால்களில் ஏற்படக்கூடிய, சதைகளில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள்லாம் பல சில நாட்களிலிருந்து சில வாரங்களிலே அவங்க இயற்கையான வாழ்க்கை முறைக்கும் இயல்பான வாழ்க்கை முறைக்கும் வந்துடுறாங்க. முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி கீஹோல் சர்ஜரி, இந்த லேப்ரோஸ்கோபிக், ரோபாட்டிக், ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலாம் பேஷண்ட்டுக்கான ரெக்கவரி டைம் ஃபாஸ்ட், ஏன்னா வலி கம்மியாக இருக்குது, பெயின் கம்மியாக இருக்குது, இன்சிஷன் பெயினே இல்லை. வூண்ட் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வயிற்றில் வெட்டு ஏற்படுத்தினாலோ இல்லை அதனுடைய கிருமி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதே ஒரு துளை அறுவை சிகிச்சையில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட ரெக்கவரி ரொம்ப வேகமாக இருக்குது, மிகவும் வேகமாக. சொன்ன மாதிரி சிலலாம் அடுத்த நாளே வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் அதெல்லாம் சில இடத்துல நடக்கவும் தான் செய்யுது. அறுவை சிகிச்சை முறையை பொறுத்து, அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய இடத்தை பொறுத்து அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை ரெக்கவரி டைம் மாறுபடுது.
1: டாக்டர், ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது?
2: ஒரு ஒரு எந்த விதமான நோயும் இல்லாத ஒரு நோயாளி, ஒரு சர்க்கரை நோய் இல்லை, ஒரு ஒரு இரத்த கொதிப்புன்ற ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சாதாரண நோயாளிகளுக்கு உடம்புகளோட உணவு கட்டுப்பாடுன்னா பொதுவாக ஒரு 6-8 மணி நேரம் அவங்க எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில மெத்தடில் கிளியர் ஃப்ளூயிட் ஸ்டில் பிஃபோர் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளியர் ஃப்ளூயிட் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலான்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடுவாங்க. கன்வென்ஷனலாக ஜென்ரலாக வந்து நம்ம வந்து 6-8 மணி நேரம் நோயாளிகளை நாம் உணவு உண்ணாமல் இருக்க சொல்கிறோம், 6-8 ஹவர்ஸ். ரெண்டாவது, மிகவும் கடினமான, மிகவும் அதிகப்படியான எண்ணெய், மசாலா, கொழுப்பு, அதிக நேரம் செரிமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இயல்பாக செயல்படக்கூடிய நம்மளோட சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்லி இல்லை, இடியாப்பம் இல்லை, தோசை, தயிர் சாதம், அந்த மாதிரியான உணவு வகைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்காது. பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரியும் பேஷண்ட்டுக்கும் ஈஸியராக இருக்கும். அந்த ரொம்ப கடுமையான உணவுகள் மற்றும் அமிலத்தன்மையை வயிற்றில் கூட்டும். ஒரு ஒரு பிளாண்டான ஒரு உணவு வந்து அமிலத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். இயற்கையான உணவு, ஈஸியாக செரிமானமானக்கூடிய உணவுகள் 6-8 மணி நேரம் பட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். விஷயம், நம்ம காலையில் 6 மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறோம்னா நைட் ஒரு 8-9 சாப்பிட சொல்கிறோம். 10 o'clock கிளியராக, 10-10:30 கிளியர் ஃப்ளூயிட்ஸ், தண்ணி அந்த மாதிரி கிளியர் ஃப்ளூயிட்ஸ் குடிங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க ஜென்ரலாக. மணிக்கு 6-7 மணிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னா ஆஸ் யூஷுவல் அவங்க தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிற மாதிரி தான். அதோட சர்வை சிகிச்சை செய்து 4-5-6 ஹவர்ஸ் நம்ம படிப்படி குடிக்க சொல்லிடுறோம், சாப்பிட சொல்லிடுறோம். அறுவை சிகிச்சையை பொறுத்து அது மாறுது. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு கடினமாகவே அது இருக்காது.
1: டாக்டர், இப்போ 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பசிக்காதா?
2: இல்லை சார், பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை என்பது பொது மயக்க சிகிச்சையாக பண்றோம். அவங்க வந்து பேஷண்ட் வந்து அனஸ்தீசி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர்களுடைய உடம்பு முழுவதும் ஒரு மயக்க மருத்துவரின் மயக்க மருந்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவ்வாறு இருக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருடைய மெட்டபாலிசம் ஒரு வளர்ச்சிதை மாற்றம்னா அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான நிலைமையில் இருக்கும். ஒரு ஒரு மனிதருக்கும் இயற்கையாகவே அவர்கள் உணவு உண்ணாத போது நம்ம லிவர்லேருந்து கிளைக்கோஜன் சொல்கிறோம், அந்த கிளைக்கோஜன் வந்து ஒரு ஆற்றலாக மாறக்கூடிய தன்மை இருக்குது, ஸ்டோர்டு கிளைக்கோஜன் உடம்புல. ரெண்டாவது, அறுவை சிகிச்சைக்கும் போது அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஊசி மூலமாக மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் செலுத்தப்பட்டு வரும். அதனால் அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு அதுவும் அவர்கள் இயல்பாக ஒரு ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸே இல்லை. நம்ம தூங்கும்போது நமக்கு எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்காது. நடக்கும்போதோ, ஒரு உடற்பயிற்சி செய்யும்போதோ, படிக்கும்போதோ, நடக்கும்போது ரெஸ்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜியும் கம்மி. அதே நேரத்தில்

0: பசிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. பொது பல மணி நேரம் செய்யும்போது, அறுவை சிகிச்சை செய்யும்போது, மயக்க மருந்துக்கு முன்னாடி ஆசிட் சப்ரஷன் சொல்லிட்டு நம்ம ரானிட்டிடின், பேண்டாப்ரோசோல் அந்த மாதிரியான வயிற்றினுடைய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் அளிக்கிறோம். அந்த மருந்துகள் என்ன பண்ணனா, வயிற்றில் இருக்கிற அமிலமே சுரக்காத அளவுக்கு பார்த்துக்குது. இதனால் பொதுவாக பசி இருக்காது. சர்ஜரி முடித்த சில மணி நேரங்களில் அவங்களுக்கு பசி வந்துடும். அதனால் அவங்க ரெண்டாவது சில மருந்துகள் கொஞ்சம் குமட்டல் ஏற்படுத்தும், மயக்க மருந்துகள். அதனால் பேஷண்ட்டுக்கு சாப்பிடணுடைய எண்ணமே தோணாது.
1: டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையை முடித்த பிறகு எப்போ பேஷண்ட் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க?
0: உடற்பயிற்சி பொதுவாக நம்ம வந்து ஒரு எலும்பு மற்றும் முதுகெலும்பு, இல்லை எலும்பு துறையை சார்ந்தாத அறுவை சிகிச்சைகளை ஏர்லி ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஒரு சர்ஜரி பண்ணால் ஒரு 4 to 6 hours பேஷண்ட் எழுந்து ஒரு சிறுநீரகம் கழிக்க வேண்டுமென்றால் அவர்களாகவே அவர்களை எழுந்து சென்று முடியும்னா அவங்களே போய் ரெஸ்ட் ரூம் போய் நீங்கள் தான் போகணும்னு சொல்கிறோம். ஸோ தே மஸ்ட் சீக்கிரமாக அவங்களை நடக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடிலாம் பயப்படுவோம், படுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கின் பின் பராமரிப்பு பிரிவில் நான் ஒரு செவிலியரின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவரினுடைய மேற்பார்வையில் இருக்கும்போது நோயாளியே சுயநிலைவு பெற்று விட்டாரா, அவர் தெளிவாக பேசுகிறாரா, அவருடைய இரத்த ஓட்டம், நாடி துடிப்பு மற்றும் ஆக்சிஜனேஷன் கூடிய இரத்தத்தினுடைய ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கா, எல்லாத்தையும் அவர் அதுக்கெல்லாம் ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு தெளிவாக இருக்கிறாருன்னுக்கப்புறம் முதல்ல அவரை எழுந்து உட்காருங்க, அப்புறம் காலை கீழே வைங்க, நடந்து போங்கன்னு சொல்லி பாத்ரூம் போக வைக்கலாம். அந்த மாதிரி ஏர்லி ரெக்கவரி வந்து சில மணி நேரங்களே ஏற்படுது. அன்றைக்கி சாயங்காலம் பார்க்கும்போது நீங்கள் எழுந்து நடந்தீங்களா, ஏர்லி ரெக்கவரி பண்ணால் பேஷண்ட் ஃபாஸ்ட்டாக நடக்க வச்சா சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவாங்க. அவர் எக்ஸசைஸ் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது, சிறிய அறுவை சிகிச்சைகள் காலில் இல்லை கையிலன்னா அவங்க அது சில நாட்கள்லேயே நார்மலாக வந்துடலாம். கொஞ்சம் வயிற்றில் ஒட்டப்போட்டில் ப்ரோஸ்கோபி பண்ணுறோம் இல்லை பண்ணும்போது ஒரு சில வாரங்கள் மருத்துவரின் அவர்களுடைய உடல்நலமை பொறுத்தோ அந்த காயத்தினுடைய தன்மையை பொறுத்து எவ்வாறு ஆறியிருக்கிறதை பொறுத்து ஒரு சில வாரங்களில் இயற்கையான உடற்பயிற்சிக்கு வந்துடலாம். நடக்கிறதுங்கிறது ஒரு சில நாட்கள்லேயே இயற்கையாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வேலைக்கே கூட போகலாம்.
2: இதுவரை அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தாவேக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 4:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பாடல்கள் வரப்போகுது. திரைகானம் நிகழ்ச்சியோட முதல் பாடலா பூ படத்திலிருந்து ஆவாரம் பூ அப்படிங்கிற பாட்டு, சின்மையோட வாய்ஸ்ல நாமுத்துக்குமார் வரிகள்ல எஸ் எஸ் குமரனோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 4:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கான நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல் ஜித்தன் படத்திலேருந்து காதலியே அப்படிங்கிற பாட்டு, ஹரிஷ் ராகவேந்திராவோட வாய்ஸில், கபிலனோட வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 4:13 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. திரைக்கான நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் 7J ரெயின்போ காலனி படத்திலேருந்து நினைத்து நினைத்து பாருன் அப்படிங்கிற பாட்டு. கே கேயோட வாய்ஸில் நாமுத்துக்குமார் வரிகள் யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 4:26 ஆயிட்டுருக்கு. உள்ளம் கேட்குமே படத்துலேருந்து ஓ மனமே அப்படிங்கிற பாட்டு, ஹரிஹரனோட வாய்ஸில் வைரமுத்தோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 4:26 நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் காலா படத்துக்காக ஒழிக்க வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 4:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போற பாட்டு என்னன்னா, பிரியாத வரம் என்னும் படத்துக்காக விடைகோடு விடைகோடு விழி அப்படிங்கிற பாட்டு, உன்னிகிருஷ்ணன் அண்ட் சுனலதா சேர்ந்து பாடின பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

லேடிஸ் அண்ட் ஜென்மன் படத்துக்காக வெண்ணிலவே வெண்ணிலவேங்கிற பாட்டு உண்மையானோட வாய்ஸில் பாவிஜியோட வரிகளில் பரணியோட இசையில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 4:42 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகான நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் டேவிட் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 4:52 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 103.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திரை காணும் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரே படத்துக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

உயிரே படத்துக்காக உன்னிமேனன் என்ற சுனலதா சேர்ந்து பாடின பாட்டு. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 4:58 ஆயிட்டுருக்கு. நீங்கள் இது வரைக்கும் கேட்டு இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரைக்காலம். ஸோ இதோடு நான் வந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துச்சு. இவ்வளோ நேரம் உங்களுக்காக பாட்டுகளை தொகுத்து வழங்கினது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வானத்தை போல படத்தில் என்று பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுவதைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம்

0: தடை விதித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக கூறியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிவரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. காலையில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 321 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 5:02 ஆயிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். உங்களோடு நான் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அருமையான ஒரு விஷயம், அதே சமயம் நம் மனங்களை வருடக்கூடிய ஒரு விஷயம், இசை உலகின் மிகப்பெரிய இடத்தை தனதாக தக்க வைத்து கொண்டு தன்னுடைய குரலால் நம்மை கட்டி போட்டு ஆளும் இசை பேரரசி, மதிப்பிற்குரிய எஸ் ஜானகி அம்மா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, இசை உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் அர்ப்பணிச்சிருக்காங்க, இது மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி ரெயின்போ மேடையில் நினைவு கூறப்போகுது நம்முடைய ரெயின்போ எஃப்எம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தளபதி திரைப்படத்திலிருந்து சின்னத்தாயவள் என்ற பாடல், இதோ உங்களுக்காக.

நேரம் 5:07 ஆயிட்டிருக்கு. உண்மையாகவே இந்த சின்னத்தாயவள் பாடல் கேட்கும் பொழுது எல்லாருக்குமே எந்த மனநிலையில் இருந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு குரலில் எஸ் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இசைக்குயிலின் பயணம் இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இசைக்குயிலான எஸ் ஜானகி அவர்களுடைய இசை அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம்.

1938 ஏப்ரல் 23 ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தில் பள்ளப்பட்லா அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ராமமூர்த்திக்கும் சத்யவதி தம்பதிக்கும் மகளாக பிறந்திருக்காங்க ஜானகி அம்மா. ஆனால் இன்னைக்கு அவ்வளவு பாடல்கள் பாடிய போதும் அந்த சிறு கிராமத்திலிருந்து வந்து தன்னை இவ்வளவு பெரிய முகமாக அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இசை பயணம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது.

அவங்களுக்கும் நம்முடைய அகில இந்திய வானொலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? 1956 தன்னோட 18வது வயசில் நம்முடைய அகில இந்திய வானொலியில் ஒரு இசை போட்டி நடத்தப்பட்டது. அந்த இசை போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசும் பெற்றிருக்காங்க. அதுவும் குடியரசுத் தலைவர், அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவங்களுடைய கையால் அந்த விருதையும் பரிசையும் பெற்றிருக்காங்க. இப்படி தன்னுடைய இசை வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் தன்னுடைய குரல் மூலியமாக செய்திருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல், ஜானி திரைப்படத்திலிருந்து. எஸ், ஜானகியுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். காற்றில் எந்தன் கீதம் பாடிய இசைக்குயிலின் கீதத்தை இன்றும் காற்றிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். இனியும் காற்றிலேயும் மனதிலேயும் தேடிக்கொண்டே இருப்போம். உண்மையாகவே காற்றில் இந்த கீதம் பாடல்ல ராஜாவின் இசையில ஜானகி பாடிய ஆக சிறந்த சோக பாடல்கள்ல இது ரொம்ப முக்கியமான பாட்டுனே சொல்லலாம். தன்னுடைய துணையை பிரிந்த ஒரு பெண்ணின் தவிப்பை தனது குரலின் மூலமாகவே கேட்பவர்கள்ல அவங்க கண்ணிலிருந்து கண்ணீரை வரவழைச்சிருப்பாங்க ஜானகி.

சந்திரோட ஆரம்பத்தில் வரும் நீளமான அந்த ஆலோபனை நம் மனசை எங்கேயோ இழுத்து செல்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மென்மையான ஸ்ருதியில் இந்த பாடலை ஜானகி அம்மா கையாண்ட விதம் ரொம்ப அசாத்தியமானதாக இருந்திருக்கும்.

0: தன்னுடைய குரல்ல சோகத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு எந்த இடத்திலும் ஸ்ருதி விலகாம பாடியிருப்பாங்க. ராஜாவோட இசையில ஜானகியின் குரல் இப்பாடல் கேட்கும் ஒவ்வொரு முறையும் நம் மனதை ஏதோ ஒன்று இனம் புரியாத சோகத்தில் ஆழ்த்திடும்னே சொல்லலாம். அப்படி ஒரு பாடலை தான் கேட்டு முடிச்சோம். எஸ், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இசைக்குயிலின் பயணம். இசை பேரரசி எஸ் ஜானகி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடந்து இந்த நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அவங்களுடைய ஆரம்ப புள்ளியே அகில இந்திய வானொலியில் இசை போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு பெற்றதன் மூலியமாக தான் தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. அதன் பிறகு 1957 ஏப்ரல் 4 முதலாக ஒரு பாடல் பாடுறாங்க திரைத்துறையில். என்ன படம் அப்படின்னா, விதியின் விளையாட்டு அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தில் தன்னுடைய முதல் பாடலை பாடியிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய தாய்மொழி ஆந்திரா, அதாவது தெலுங்கு மொழி. ஆந்திராவில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் முதலாக தமிழ் மொழியில் பாடுறாங்க. அதுவும் இவங்க உண்மையாகவே வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க தானா அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிற வண்ணம் தமிழ் மொழியில் ரொம்ப சிறப்பாக அந்த பாடலை பாடியிருப்பாங்க. ஒரு நேர்காணலிலும் அதை சொல்லியிருப்பாங்க, எனக்கு அது அந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது, முதல் பாடலே எனக்கு இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நானும் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலை பாடினதுக்கப்புறம் மறுநாளே அவங்களுக்கு அவங்களுடைய தாய்மொழியான தெலுங்கு திரைப்படத்தில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. தெலுங்கு மட்டுமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, மற்ற மொழிகளிலும் பாடுறதுக்கு அவங்கள அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, விதியின் விளையாட்டு அப்படிங்கிற அந்த முதல் படத்தில் பாடின அந்த பாடல் தான். ஏப்ரல் 4, 1957 அன்னைக்கு அவங்க பாடின அந்த பாடல் மூலமாக பல மொழிகளில் இருக்கக்கூடிய திரையை விரும்புகிற இசையை விரும்புகிற அனைத்து நபர்களும் அவங்கள அழைச்சிருக்காங்க. அதன் மூலமாக என்ன நடந்துச்சு, அதன் பிறகு எப்படி அவங்க பின்னணி பாடகியாக எல்லார் மனதிலும் இடம் பிடிச்சாங்க அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். இப்படி நீங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு பாடலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உணர்வுகள் வெளிப்படும். இப்போது கூட நம்ம காற்றில் இந்த கீதம் பாடல் கேட்டிருந்தோம். அந்த பாடலும் கூட ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் அவங்களுடைய குரலால் மட்டும் அந்த உணர்வுகளை கடத்தியிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க பாடுகிற போது நமக்கு உடல் தாளமிடும் அப்படின்னு. ஆனால் ஜானகி அம்மாவை குறித்து சில இசைக்கலைஞர்கள் சொல்கிற போது அவர்களுடைய உடல் எந்தவித அசைவுகளும் ஏற்படாதவாறு வெறும் சின்ன ஒரு குறிப்புகளை மட்டுமே வச்சு பாட ஆரம்பிப்பாங்க. அது எப்படி தானோ அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பாக எந்த ஒரு உடல் அசைவும், அதாவது நம்ம பாடல் கேட்கும்போது நமக்கே ஒரு உணர்வு வரும், கைகள் காலம் தாளமிடும். ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் ரொம்ப அமைதியாக பாடியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ் ஜானகி அவர்களின் குரலில், பஞ்சாறு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜா இசையில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 5:27 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இசைக்குயிலின் பயணம். இசை பேரரசி எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் என்னென்ன மாதிரியான மேஜிக்கான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்.

தமிழ் திரைப்படத்தில் முதல் முதல்ல எந்த பாடல் பாடினாங்க, எந்த வருஷம் பாடினாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். 1992 இலங்கை போயிருக்காங்க. அங்கே ஞானகான சரஸ்வதி அப்படிங்கிற பட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தமிழ், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளில் தன்னுடைய குரலால் அனைவரையும் கட்டி போட வச்சுருக்காங்க எஸ் ஜானகி அம்மா.

0: ஆமாம், உண்மையாகவே திரைத்துறையில் இசை உலகில் வந்த முதல் வருடத்திலேயே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 6 மொழிகளில் பாடி சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது 1957 அவங்க விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்தில் பாடினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாடலுக்கு பிறகு அதே வருடத்தில் 1957 தமிழ், நான் சொன்ன இந்த மொழிகள் எல்லாமே தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி 6 மொழிகளில் பாடல் பாடி அசத்தியிருக்காங்க. அவ்வளவு வரவேற்பை பெற்றிருக்கு அவர்களுடைய புதிதாக வந்த அந்த குரல். கண்டிப்பாக 1957 அப்படின்னும்போது எல்லாருமே என்ன இந்த மாதிரியான ஒரு குரலா அப்படின்னு சொல்லி வியப்பாக பார்த்து அவர்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி புதுசாக வர இளம் இசைக்கலைஞர்கள் அவர்களுடைய குரலை தான் ஒரு முன்னுதாரணமாக வச்சு அடடா இப்படி ஒரு குரலா அப்படின்னு வியந்து பார்த்து அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. இப்படியாக இசைக்குயிலின் பயணம் எப்படி இருந்து எப்படி பல பரிணாமங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

நேரம் 5:36. எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். உண்மையாகவே இந்த பாடலில் எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நேரம்தான் வரும். ஆனாலும் கூட நிறைய ரசிகர்கள் அந்த கொஞ்ச நேரம் கேட்பதற்காகவே இந்த பாடலை கேட்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியும் நிறைய நபர்கள் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது அவங்க பாடக்கூடிய அந்த வரிகள் இருக்கு இல்லையா, நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்தன் மூச்சு உனக்குள்ள உண்டு, வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு, நான் போனாலும் கூட நீ வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குரலில் அதை பாடுகிற பொழுது நம்முடைய மனசெல்லாம் இலகி போகிற மாதிரி ஆயிடும். இசைக்குயிலின் பயணம், எஸ் ஜானகி அம்மாவுடைய அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்துட்டுருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஆரம்பித்தாங்க, எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். நேயர்களும் அதை நினைவு கூர்ந்துட்டே வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்முக திறமையோட ஒரு பெண்மணி இசை உலகத்தில் இருந்திருக்காங்க. எஸ் எஸ் ஜானகி அம்மா பன்முக திறமை கொண்டவங்க, பல மொழிகளில் பேசக்கூடிய வல்லமை பெற்றவங்க. இப்படியான ஒரு திறமை மிக்க பெண்மணி 1986 தமிழக அரசோட கலை மாமணிய அந்த விருதை வந்து பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2002 கேரள மாநிலத்தோட சிறப்பு விருது, அந்த விருதையும் இவங்க பெற்றிருக்காங்க. இது போல நிறைய விருதுகள் வாங்கி குவித்த வண்ணம் இருந்திருக்கு அவருடைய குரல். அந்த குரலின் மூலமாக தான் இப்படி ஒரு பெண் இருக்காங்க, இந்த குரலுக்கு சொந்தமான ஒரு நபர் இருக்காங்க, யார் இந்த நபர், எங்கிருந்து வராங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்க வச்சது அந்த குரல் தான்.

அது மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய திறமையை பாராட்டி ஒவ்வொரு மாநில அரசும் அவங்களுக்கு பரிசுகளை கொடுத்துருக்காங்க.

கேரள மாநிலத்தோட சிறந்த பாடகிக்கான விருதும் பெற்றிருக்காங்க, அதுவும் 14 முறை. 7 முறை தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான விருதை பெற்றிருக்காங்க. அடடா, ஒரு முறை விருது பெறுறதுக்கே நம்மெல்லாம் எவ்வளவு ஆசையோடையும் எவ்வளவு காத்திருப்போடையும் இருப்போம். நமக்கு இந்த விருது வராதா, நம்ம இந்த விருதை பெறமாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மள் பலருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை முயற்சிகளோடு சேர்ந்து நிறைய பயிற்சிகள் எடுத்து, பயிற்சிகள் முயற்சிகள் இரண்டும் கலந்து ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எஸ் ஜானகி அம்மாவுடைய குரலுக்கு நிறைய வரவேற்பு இருந்திருக்கு. அந்த வரவேற்போடு சேர்ந்து அவங்களும் உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க.

நேரம் 5:47 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். இசைக்குயிலின் பயணம். எஸ் ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையில அவங்க என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தமிழக அரசுடைய விருதுகள் கலைமாமணி விருது அப்படிங்கிற மிக உயரிய விருது பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 33 மாநில அரசுடைய விருதுகளையும் 4 தேசிய விருதுகளையும் பெற்றிருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. கலைமாமணி விருது, கேரள அரசோட விருது, சிறந்த பாடகிக்கான 14 முறை கேரள அரசோட விருது பெற்றது மாதிரி, 7 முறை தமிழ்நாடு அரசோட சிறந்த பாடகிக்கான விருது பெற்றது மாதிரி, 10 முறை ஆந்திர மாநிலத்தோட சிறந்த பாடகிக்கான விருதையும் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1976 16 வயது நிலை படத்துல பாடிய சிந்தூர பூவே அப்படிங்கிற பாடலுக்காக தேசிய விருதும் கிடைச்சிருக்கு. 1992 தேவர் மகன் திரைப்படத்துல இஞ்சி இடுப்பழகா அப்படிங்கிற பாடலுக்காக தேசிய விருது பெற்றிருக்காங்க. இன்னும் 2 தேசிய விருதுகள் என்னென்ன பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், எந்தெந்த இசையமைப்பாளர்களோடலாம் சேர்ந்து பணியாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பற்றியும் தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில். அடுத்தபடியாக ஒரு பாடல், மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியுடைய குரலில் வாலியுடைய வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 5:54 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். இசைக்குயிலின் பயணத்தில் 1984 சித்தாரா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் பாடிய ஒரு பாடலுக்காக தேசிய விருது பெற்றிருக்காங்க. அதே போல் 1980 ஒப்போல் அப்படிங்கிற மலையாள படத்தில் பாடிய ஒரு பாடலுக்காக தேசிய விருது பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி தேசிய விருதுகள் பெற்ற அந்த நடிகை, அந்த பாடகி, அதாவது அவர்களுடைய அந்த பாடல், அந்த குரல் தான் பலருக்கும் வந்து வெளிச்சமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பாடகி எந்தெந்த இசையமைப்பாளர்களுடைய கைகோர்த்து பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இவங்களுடைய இசையமைப்பில் எஸ் ஜானகியம்மா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கே வி மகாதேவன், ஏ எம் ராஜா, டி ஆர் பாப்பா, சலபதி ராவ், சுதர்சனம், சங்கர் கணேஷ், அது மட்டும் இல்லாமல் இளையராஜா, கங்கை அமரன், சந்திரபோஷ், தேவா, ஏ ஆர் ரகுமான், டி ராஜேந்தர், சிற்பி, வித்யாசாகர், எஸ் ஏ ராஜ்குமார், பரணி, யுவன் சங்கர் ராஜா, தீனா, அனிருத் அப்படின்னு 90கள் தொடங்கி, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த 70கள் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய 20கள் வரைக்கும் பல இசையமைப்பாளர்களோட இசையில் தன்னுடைய குரலை பதிவு செஞ்சுருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. 2016 திரையுலகிலிருந்து, அதாவது இசை திரையுலகிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க. அதோட சொந்த ஊருக்கும் திரும்பியிருக்காங்க. இவ்வாறாக தன்னுடைய இசை பயணத்தில் பெரும் பங்களித்த ஜானகி அம்மா நம்மை விட்டு மறைஞ்சிருந்தாலும் இசையின் மூலம் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார். அவருடைய குரல் நம்முடைய தேசத்தில் ஒலித்து கொண்டே தான் இருக்கும்.

இசையின் இசைக்குயில் அப்படின்ற பட்டம் பெற்ற ஜானகி அம்மாவுடைய நிறைய விடயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவு பாடலாக முந்தானி முடிச்ச திரைப்படத்திலிருந்து சின்னஞ்சிறு குயிலே அப்படிங்கிற பாடலோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர்

0: மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின் போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் 2 பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2ம் கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமை திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மை பாரத் திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகிறார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்புணர்வு, இரத்ததான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின்

0: ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் July 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: Welcome back after Manila Sedikal, and it's time for some more Western music in Drive Time section. This is your RJ Annie back in the studios of Akashwani Chennai on 101.4 FM Rainbow. With this, the next track of the day is going to be Phil Collins singing Away One More Night.

நேரம் 7 மணி. திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் அஜய் ரம்யா. திரைகாணம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நாயகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா கமல்ஹாசன் இணைந்து பாடிய பாடல். புலமைப்பித்தன் வரிகள், இளையராஜா இசையமைப்பில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:06 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயின் உடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய

யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம்

0: செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: Welcome back. You're tuned into Akashvani Rainbow.
1: நேயர்கள், இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 7:32 ஆகிட்டிருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து.

ஜெயச்சந்திரன் குரலில் இளையராஜா இசையில் ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:37 ஆகிட்டு இருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து. ஸ்வர்ணலதா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

அலைபாயுதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:43 ஆகிட்டிருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. திரைகானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து. நா முத்துக்குமார் வரிகளில், தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைப்பில். கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

எஸ்பிபி சரண் மற்றும் கல்பனா இணைந்து பாடிய பாடல் பழனி பாரதியின் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையமைப்பில் கேட்டு முடித்த நேரம் 7:54 ஆகிட்டிருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராம் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில், ஸ்னேகன் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின் போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தவிக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவிக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.

0: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்து காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் IG திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Good evening, Chennai. Warm welcome to each and every listener tuned in to their lovely radio sets at this hour of the day. You're tuned in with me, Ajayani, live from the studios of Akashvani, Chennai on 101.4 FM Rainbow and also transmitting to Puducherry. To kickstart the show is going to be Westlife's Singing Away, Seasons in the Sun.

நேரம் 9:21. திரைக்காணும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து, சித்ராவின் குரலில் இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இதயம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:31 ஆகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாலி, வாலியுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து. மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பொன்மனச்செல்வர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:36 ஆகிட்டிருக்கு. அடுத்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. இயேசுதாஸ் குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையில்.

நேரம் 9:46 ஆகிட்டு இருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய ஒரு பாடல் கங்கையமரன் இசையமைப்பில் முத்துராமலிங்கம் வரிகளில் ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் 3 பிறை திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில்

அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். நிறைவு பாடலாக ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் டி ராஜேந்தர் வரிகளில் டி ராஜேந்தர் இசையமைப்பில்

நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ ரேவன் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையமைப்பில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 10:14. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில். அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்.

அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில்.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:28. அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 10:33. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில்.

நேரம் 10:40. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 10:49. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

பொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். பொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து

உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களானே. கடவுள் ஏன்

படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிக்கும் பொழுது நேரம் 10:57. ரெயின்போ ரீவன் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் கண்ணதாசன் வரிகளில் இதோ நிறைவு பாடல்.

0: நான்கு தரை வழி ஒளிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: நேரம் 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எமது தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் எமது தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ரெண்டு தோல் துடிக்குது, மனம் துடி துடிக்குது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மாம்பலம் எம்கேஎஸ் நடராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சோழவரம் ஜி நாதன் அவர்கள் தவில். முதலில் ராமா நீப்பை என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தர்மபதி ராகத்தில் அமைந்த பஜனசேயராதா, மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ரூபகதாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சோழவரம் ஜி நாதன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் அவர்களின் குரலில்.

நேரம் 5:21. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.